நேரம் 5:33. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சோழமங்கலம் சகோதரிகள் குரலில்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 3 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் 5 மணி 57 நிமிடம்.

0: இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் தொடரும்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதிகளில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் விருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118ஆக அதிகரித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

இதமான பிளசண்டான மார்னிங் டைம்ல 6:03 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது காலை தின்றல் நிகழ்ச்சியிலன்னா உங்க ஆர்ஜே பிரபுகுமார்.

0: நிகழ்ச்சியின் முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 21 அதிகாரம் நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இதன் விளக்கம் ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும். குறளும் விளக்கமும் மீண்டும் ஒருமுறை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இதன் விளக்கம் ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும். கேட்டது குறளும் விளக்கமும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின் இரண்டு பக்கங்கள். இன்பம் சிரிப்பையும் துன்பம் அழுகையையும் வரவழைக்கிறது. உண்மையான நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ இன்பத்தை பகிர்ந்து கொண்டால் இரண்டு மடங்காகிறது, துன்பத்தை பகிர்ந்து கொண்டால் பாதியாக குறைகிறது. நமக்கு பிடித்த செயல்களில் உள்ள துன்பங்களை மனம் கண்டுகொள்வதில்லை, நமக்கு பிடிக்காத செயல்களில் உள்ள சிறு துன்பங்களையும் மனம் ஏற்றுக்கொள்வதில்லை மற்றும் சகித்து கொள்வதும் இல்லை. பக்குவமுடையவர்கள் இன்பங்களையும் துன்பங்களையும் சமமாகவே பார்ப்பார்கள். பக்குவத்தின் முதிர்ந்த நிலை துன்பத்திலும் சிரிப்பது. திருக்குறளில் இடுக்கண் அழியாமை என்றொரு அதிகாரம் உண்டு. இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூர்வது அஃதொப்பது இல். துன்பம் வரும்போது சிரி, அதுதான் துன்பத்தை வெல்லும் வழி என்றார் திருவள்ளுவர். துன்பத்தில் சிரிக்க முடியுமா? அப்படி சிரித்தால் அவர்களை இந்த உலகம் எப்படி பார்க்கும்? இவருக்கு மனநலம் ஏதும் பாதிக்கப்பட்டுள்ளதா என்றுதானே பார்க்கும். வெள்ளம் போல பெரிய துன்பத்தையும் மன வலிமையால் வெல்லலாம். துன்பத்தில் கலங்காதவர் துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பார்கள். காலை போன்ற விடாமுயற்சியுடையவனிடம் துன்பமே துன்பப்படும். தொடரும் துன்பமும் மன வலிமையுடையவனிடம் துன்பம் கொள்ளும். செல்வத்தால் பெருமிதம் கொள்ளாதவர் வறுமையில் வருந்த மாட்டார். உடல் துன்பம் தரும் என உணர்ந்தவர் அதற்காக கலங்க மாட்டார்கள். இன்பத்தை விரும்பாமல் துன்பத்தை இயல்பு என்பவருக்கு ஏது துன்பம்? துன்பத்தில் கலங்காதவரை பகைவரும் விரும்புவர். துன்பம் வரும்போது அழுகைதானே வரும், சிரிப்பு எப்படி வரும் என்கிறீர்களா? நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டால் துன்பத்திலும் சிரிக்க முடியும். நேர்மறை எண்ணங்களுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடையிலான போராட்டம்தான் நம் வாழ்க்கை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல், தீமை செய்தவரும் வெட்கப்பட நன்மை செய்துவிடு என்ற குறளை ஆழ்ந்து நோக்கினால், தங்களுக்கு ஒருவர் இன்னா செய்தால் அதை பொறுத்து கொண்டு இன்னா செய்தவர் வெட்கப்படுமாறு அவருக்கு நன்மை செய் என்று மட்டும் சொல்லாமல் செய்து விடல் என்றார். விடல் என்ற சொல் உனக்கு அவர் இன்னா செய்ததையும் மறந்துவிடு, நீ அவருக்கு இனிய செய்ததையும் மறந்துவிடு, எதையும் மனதில் தூக்கி சுமக்காதே என்ற அறிவுரையாகவே தோன்றுகிறது. மனதில் தூக்கி சுமப்பதால்தான் இன்பம் துன்பம் என்பன சில நேரங்களில் இரு மடங்காக தெரிகின்றன. அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை. பிறர் துன்பத்தையும் தன் துன்பமாக நினைப்பதே அறிவின் பயன். ஒருவர் கால் தவறி கீழே விழுந்துவிட்டால் அவரை பார்த்து சிரிப்பவர்கள் சில பேர், உதவுபவர்கள் சில பேர், அறிவுரை சொல்பவர்கள் சில பேர், உடனே தம் திறன்பேசியை எடுத்து அதை பதிவு செய்ய முயற்சி செய்வோர் சிலர். இன்னொருவரின் துன்பத்தை பலவாறு எதிர்கொள்கிறோம். ஆனால் அறிவுடையவர்கள் இன்னொருவரின் துன்பத்தையும் தம் துன்பமாகவே கருதுவர். சொர்க்கம் நரகம் இரண்டும் எங்கோ இல்லை, நம் நேர்மறை எதிர்மறை எண்ணங்களாலேயே இவ்விரண்டும் தீர்மானிக்கப்படுகின்றன. இன்பமும் துன்பமும் கலந்ததே வாழ்க்கை. துன்பம் வரும்போது சிரி என்றார் வள்ளுவர். துன்பத்தை எதிர்கொள், துன்பத்தை இன்பமாகக் காண். இன்னாததுதான் உலகம், அதில் இனியவை காண்பர் உலகின் இயல்பு உணர்ந்தோ என்றார் புறநானூற்றில் பக்குடுக்கை நன்கணியார் என்ற புலவர். இனியது என்பது இன்பமானது, இன்னாதது என்பது துன்பமானது என நாம் வரையறை செய்து வாழ்ந்து வருகிறோம். நம்மை சுற்றி நாம் வாழும் வாழ்க்கையில் கணக்கிலடங்காத இன்பமும் துன்பமும் நிறைந்திருக்கிறது. இன்பம் வந்தபோது மகிழும் மனது துன்பம் வந்தபோது துவண்டு போகிறது. எதிர்மறை எண்ணங்கள் நம்மை துவளச் செய்யும், நேர்மறை எண்ணங்கள் நம்மை எழச் செய்யும். நாம் எதிர்பார்ப்பது போல வாழ்க்கை எப்போதும்

0: அமையாது. எதிர்பாராத நிகழ்வுகளின் தொகுப்பே வாழ்க்கை. இன்பம் துன்பம் என்பதற்கான அளவீடு அதனை நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பதிலேயே அமைகிறது. துன்பம் நாம் வரவழைத்துக் கொள்வது, இன்பம் எப்போதும் நம்மோடு இருப்பது. நம்மிடம் இருக்கும் இன்பங்களை நாம் பல நேரம் உணர்வதில்லை. எப்போதாவது வரும் துன்பங்களை மட்டும் எப்போதும் எண்ணி வருந்துகிறோம். துன்பங்களை நினைத்து பார்ப்பது இரண்டு முறை துன்பப்படுவதற்கு சமமானது. உறங்குவது போன்றது மரணம், விழிப்பது போன்றது பிறப்பு. இத்தகைய வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே இருக்க வேண்டும் என நினைப்பது பேராசை. துன்பம் வந்தால் இன்பத்தைப் போல ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். தாமரை இலையில் நீர்த்துளி போல வாழ்பவர்கள் இன்பத்தில் மகிழ்வதும் இல்லை, துன்பத்தில் கலங்குவதும் இல்லை. இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். இன்பத்தால் மகிழாதவனுக்கு துன்பத்தில் துயரம் ஏற்படுவதில்லை என்ற திருவள்ளுவரின் சிந்தனையை உணர்வோம். இதுவும் கடந்து போகும் என்று துன்பங்களை சிரித்து கொண்டே கடந்து செல்வோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: ஆறு மணி 9 நிமிஷத்துல நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். இன்னைக்கு உங்களுடைய டேவை நம்ம 103 ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும். நம்ம நிகழ்ச்சியினுடைய பக்தி பாடல்கள் வரிசையின் முதலில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது

0: ilaha illallah Muhammadur Rasulullah La ilaha illallah Muhammadur Rasulullah La ilaha illallah Muhammadur Rasulullah
1: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கிருஷ்ணராஜ் பாடியது.

6:22 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பி. சுசீலா பாடியது.

இனி கேட்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று காலை 7:30 முன் செல்லடா சமூக ஆர்வலர் மிருதுளா நடராஜன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமளா சுவாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று NAS 2026 தேசிய சாதனை ஆய்வு திட்டம். மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கீதை உடுக்கடி பாட்டு கேட்கலாம். மாலை 5:00 சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இன்று முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். இரவு 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு.

மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 7:30 முன் செல்லடா சமூக ஆர்வலர் மிருதுளா நடராஜன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நேயர்கள் கேட்டது நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம்
2: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தக்காளி மற்றும் கற்றாழையிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி இன்று மற்றும் நாளை நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியில் தக்காளியிலிருந்து உலர்த்தப்பட்ட தக்காளி, ஊறுகாய், சாஸ் கெச்சப், சூப் பவுடர், ஜாம் ஆகியவை தயாரித்தல் பற்றியும், கற்றாழையிலிருந்து பழரச பானம், தயார் நிலை பானம், மிட்டாய் ஆகியவை தயாரிப்பது பற்றியும் சொல்லித்தரப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. பயிற்சி நடைபெறும் இடம் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9488518268. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 mm மழை பெறப்படுகிறது. இதில் கோடை காலத்தில் 135 mm மழை பெறப்படுகிறது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் 118 mm மழை பெறப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தற்போது மேட்டுப்பாளையம், அன்னூர், மதுக்கரை, கிணத்துக்கடவு, பெரியநாயக்கன்பாளையம், சூலூர், பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை வட்டாரங்களில் மிதமான மழை பெறப்பட்டுள்ளது. நமது மாவட்டத்தில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், பருத்தி, கரும்பு மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இதில் 15,650 hectares சோளம் மற்றும் 87 hectares கம்பு சாகுபடி செய்யப்படுகிறது. சிறுதானிய பயிர்களில் 100 g சிறுதானியத்தில் 72 g மாவுச்சத்து, 10 g புரதம், 344 mg இரும்புச்சத்து, 14 mg சுண்ணாம்புச்சத்து மற்றும் 12 g நார்ச்சத்து உள்ளது. மேலும் சிறுதானியங்களை உட்கொள்ளும்பொழுது நமது உடலில் ரத்தம் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. இதயம் வலுவடைகிறது. கேடு விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகின்றன. சிறுதானியங்களில் உள்ள மெக்னீசியம் தீவிர ஆஸ்துமா மற்றும் ஒற்றை தலைவலியிலிருந்து பாதுகாக்கிறது. டைப் 2 சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது. சிறுதானியங்களில் அதிக அளவு காணப்படும் நார்ச்சத்து பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்கிறது. உடல் சுறுசுறுப்பிற்கு காரணமான செரோட்டின் உற்பத்திக்கு உதவுகிறது. இதிலுள்ள நியாசின் இரத்தத்தில் அதிக அளவு கொழுப்பு சேருவதை குறைப்பதால் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது. உடல் எடை சீராகிறது. சிறுதானியங்களிலுள்ள ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் மற்றும் ஃபைட்டிக் அமிலம் நோய்கள் வராமல் தடுக்கிறது. இவ்வாறான சிறப்புகளை கொண்ட ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்களான சோளம், கம்பு, திணை, வரகு, குதிரைவாளி மற்றும் சாமை சாகுபடியினை ஊக்குவிக்க நடப்பு 2026-27 ஆண்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு 168 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்கள் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் நோக்கமானது புதிய ரகங்களை உற்பத்தி செய்து அறிமுகப்படுத்துதல் மற்றும் 1 ஏக்கரில் உற்பத்தியினை அதிகப்படுத்துதல் ஆகும். இத்திட்டத்தில் உயர் தொழில்நுட்பங்கள் அடங்கிய தொகுப்பு செயல்விளக்க திடல்கள், சான்று பெற்ற சோளம் மற்றும் கம்பு விதைகள் விநியோகம், பயிர்களின் செயல்திறனை அதிகரிக்க பேரூட்டச்சத்துக்களுடன் நுண்ணூட்டங்களான சுண்ணாம்பு, கந்தகம், இரும்பு, மெக்னீசியம், மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், குளோரின், மாலிப்டினம் மற்றும் நிக்கல் போன்ற நுண்ணூட்டங்களை வழங்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்களை வழங்குதல், காற்றிலுள்ள தழைச்சத்தினை வழங்கக்கூடிய அசோஸ்பயர் இல்லம் மற்றும் மண்ணில் கிட்டா நிலையில் உள்ள மணிச்சத்தினை கரைத்து பயிர்களுக்கு வழங்கக்கூடிய பாஸ்போபாக்டீரியம் விதைகள், மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த சூடோமோனஸ் புளோரசன்ஸ் மற்றும் குருத்து ஈயை கட்டுப்படுத்தக்கூடிய அசாடிராக்டின் ஆகியவைகள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன. உயர் தொழில்நுட்ப செயல்விளக்க திடல்களுக்கு 2.5 ஏக்கருக்கு 7,500 ரூபாயும், சான்று பெற்ற விதைகள் வாங்கும் விவசாயிகளுக்கு 50% மானியமும், தானிய நுண்ணூட்டம் 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோ 675 ரூபாய் மானியத்திலும், திரவ உயிர் உரங்கள் லிட்டருக்கு 150 ரூபாய் மானியத்திலும், அசாடிராக்டின் 50% மானியத்திலும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே விவசாயிகள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி பருவம் துவங்கும் முன்னே இடுபொருட்களை பெற பதிவு செய்து கொள்ளுமாறு

0: வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. இதில் கோடைக்காலத்தில் 135 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. மே மாதத்தில் 88 மில்லிமீட்டர் மழை பெறலாம் எனவும், நமது மாவட்டத்தில் ஆண்டின் முதல் பயிராக நிலக்கடலை சாகுபடி பொள்ளாச்சி வடக்கு மற்றும் தெற்கு, ஆனைமலை, கிணத்துக்கடவு, மதுக்கரை, தொண்டாமுத்தூர், அன்னூர் மற்றும் காரமடை வட்டாரங்களில் பயிரிடப்படுகிறது. சென்ற ஆண்டு நமது மாவட்டத்தில் 1653 ஹெக்டேர் பரப்பளவில் நிலக்கடலை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. மாவட்டத்தில் சென்ற ஆண்டு சராசரியாக 2.5 ஏக்கருக்கு 1918 கிலோ மகசூல் பெறப்பட்டது. நடப்பு 2026-27 ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சமையல் எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு தேசிய சமையல் எண்ணெய் வித்து இயக்கத்தின் கீழ் நிலக்கடலை பயிரில் மதிப்பு சங்கிலி தொகுப்பு மற்றும் வட்டார செயல் விளக்க திடல் அமைக்க 99.5 லட்சம் மதிப்பீட்டில் திட்டம் பெறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நிலக்கடலை சாகுபடி பரப்பினை அதிகரித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். இந்த மாவட்டத்தில் ஆனைமலை, அன்னூர், காரமடை, பொள்ளாச்சி வடக்கு, தெற்கு மற்றும் தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் 1250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 4,560 ரூபாய் மதிப்பிலான விதைகள் வழங்கப்படுகிறது. மேலும் அன்னூர், கிணத்துக்கடவு மற்றும் மதுக்கரை வட்டாரங்களில் 250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 5,600 ரூபாய் மானியத்தில் உயர் விளைச்சல் ரக நிலக்கடலை விதைகள், நிலக்கடலை நுண்ணூட்டச்சத்துக்கள், இயற்கை உரம், ட்ரைகோடர்மா விருடி மற்றும் வேம்பு பூச்சிக்கொல்லி மருந்து ஆகியவைகள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன. இதுவரை கூறிய வட்டாரங்களில் நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி மதிப்பு சங்கிலி தொகுப்பிலும் வட்டார செயல் விளக்கத் திடல்களுக்கும் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணை தொகைகளை பெறவும், உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும், தங்கள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சிறப்பு முகாம்கள் மே 9 தேதி முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நில விவரங்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு தேவையான ஆவணங்கள் விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். பதிவு செய்யும் இடங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், பொதுச்சேவை மையங்கள். இந்த நில விவரப்பதிவிற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. இது முற்றிலும் இலவசமானது. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் ஒரு ஆண்டிற்கு 6,000 ரூபாய் PM கிசான் உதவித்தொகை, மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர்காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:30 முன் செல்லடா சமூக ஆர்வலர் மிருத்துலா நடராஜன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கீதை உடுக்கடி பாட்டு கேட்கலாம்.

மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று NAS 2026 தேசிய சாதனை ஆய்வு திட்டம். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கரும்பை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். இனி தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்திய நார்வே வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இந்த முன்னேற்றம் காணப்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு இலக்கை அடைவதற்கும் அதன் காரணமாக இந்தியாவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்தியாவில் நார்வேயின் முதலீடுகளை அதிகரிக்குமாறு அவர் ஊக்கப்படுத்தினார். இரு நாடுகளின் வர்த்தகர்களும் புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திரு மோடி வலியுறுத்தினார். இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா நார்வே நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், இந்தியா நார்வே நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சித்துறை பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமது நார்வே பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைகிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமது துறை பொறியாளர்களுடன் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேவையான புதிய பணிகளை கண்டறிந்து பரிந்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீர்வளம் தொடர்பான அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தியதாகவும், இத்துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறையில் மாநில அரசின் பங்களிப்புடன்

0: மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அத்துறையை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிதிக்குழு மானியம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை, சரக்கு போக்குவரத்து, சிறப்பு தொழிற்பூங்காக்கள், நகர எரிவாயு விநியோக திட்டம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சிப்காட் நிறுவனத்திற்கு தொழிற்பூங்காக்களுக்கான நில எடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்குமாறு செல்வி கீர்த்தனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக திரு சௌரப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் இருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 5 விக்கெட்களை இழந்து இந்த இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 ஆகாஷ்தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் எம் ஆர் அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின்

0: அஸ்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நிலையத்தில் நேரம் 6:55. இனி கேட்கலாம் நலமே விளைக.
2: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விளைக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம டெய்லியும் சாப்பிடுற சாப்பாடு நம்ம எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நமக்கு அது ஒரு எனர்ஜி கொடுக்குது. ஒரு ஒரு உறுப்புகளுக்கும் அதோட போஷாக்கு போகுது. முக்கியமான உறுப்புகளாகிய நுரையீரல், கல்லீரல், குடல், கண்கள் இந்த நான்கையும் நம்ம சீரா பாத்துக்கிட்டாலே நம்ம உடல்ல பல வியாதிகள் வராம தடுக்கப்படுது. நுரையீரல் பாத்தீங்கன்னா சுவாசிக்கிறதுக்கு உதவுது. கல்லீரல் நச்சுக்களை வெளியேற்றுது. குடல் செரிமானத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. கண்கள் நமக்கு விஷன், நம்ம பார்வைக்காக ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இந்த நான்கையும் நம்ம பத்திரமா பார்த்துட்டாலே பல நோய்கள் வராம தடுக்கலாம். அதுல முதல்ல நுரையீரல் பாத்தீங்கன்னா மூச்சு மண்டலத்தோட ஒரு முக்கியமான ஆர்கனே வந்து நுரையீரல் தான். வெளியே இருக்கிற தூசு, மாசு, புகை, மன அழுத்தம் இதனால நுரையீரல் பெரிதளவுல பாதிக்கப்படும். வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட் கொட்டி கொடுத்தீங்கன்னா நுரையீரல் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குங்க. மஞ்சள், இஞ்சி, பூண்டு போன்றதெல்லாமே பாத்தீங்கன்னா நுரையீரல ஏற்படக்கூடிய தொற்றுக்களை தடுக்கிறதுக்கும், எலுமிச்சை, ஆரஞ்சு போன்றவை வைட்டமின் சி நிறைஞ்சு இருக்கிறதுனால நுரையீரலை ரொம்ப ஸ்ட்ரென்தன் படுத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. ஒரு சின்ன டிப்ஸ் பாத்தீங்கன்னா காலையில வெது வெதுப்பான நீர்ல இஞ்சி, மஞ்சள், எலுமிச்சை பழம் லைட்டா பிழிஞ்சு ஒரு டம்ளர் குடிச்சீங்கன்னா அது ரொம்பவே நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு பெரிய தீர்வா இருக்கும். கல்லீரல் பாத்தீங்கன்னா டீடாக்ஸோட ஒரு முக்கியமான இயந்திரம்னே சொல்லலாம். சாப்பிட்ற அத்தனை உணவும் கல்லீரலுக்கு போகாம வெளியே வராது. சோ ப்ராக்கலி, காலிஃபிளவர் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே நச்சுக்களை நீக்கிறதுக்கும், கிரீன் டீ, ஆலிவ் ஆயில் இதெல்லாம் சமையல்ல நீங்க ஆயிலா யூஸ் பண்ணீங்கனாலும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். முக்கியமான விஷயம், ரொம்ப எண்ணெயில பொறிச்ச ஃபுட் எல்லாமே அதிகமா பயன்படுத்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாயி ஃபேட்டி லிவர் மாதிரியான கொழுப்பு கல்லீரல் மாதிரியான பிரச்சனைகள் வரும். சோ அடுத்தது நம்மளோட குடல், இரண்டாவது மூளைன்னு கூட சொல்றாங்க. இதுல தயிர், மோர் போன்ற நல்ல பாக்டீரியாஸ் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கோங்க. முழு தானியங்கள், கம்பு, ராகி அதுவுமே பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமா இருக்கும். குடலை சுத்தம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். தயிரோட சியா சீட்ஸ ஊற வச்சு நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வராது. இரவு நேரத்துல ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணீங்கனாலும் குடல் சார்ந்த, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. அடுத்தது கண்கள். இந்த டிஜிட்டல் உலகத்துல கண்ணை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மொபைல் போன், லேப்டாப் இதெல்லாம் பார்த்து பார்த்து கண்களுக்கு தேவையான போஷாக்கு கொடுக்காம விட்டுறோம். கேரட், சக்கரவள்ளி கிழங்கு இதுல எல்லாம் வைட்டமின் ஏ நிறைய இருக்கு. பாதாம், மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்கள்ல நல்ல செல்களை நல்லா திடப்படுத்தி டிஷுக்களுக்கு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. 20-20-20 அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. 20 நிமிடத்திற்கு ஒரு முறை 20 நொடிகள் 20 அடி தூரத்தை நீங்க பாக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா கண்களுக்கு அது ஒரு ஓய்வா இருக்கும். ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா சமநிலை உணவு எடுத்துக்கணும். அதாவது புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், மினரல்ஸ், வைட்டமின்ஸ் இதெல்லாம் சேர்ந்த பேலன்ஸ்ட் ஃபுட் எடுத்துக்கோங்க. அளவான உணவு எடுக்கணும். 80% சாப்பிட்டீங்கன்னா போதும். தழும்பு தழும்பு நிறைய நிறைய சாப்பிடாதீங்க. டெய்லி 2-3 லிட்டர் தண்ணி குடிங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பழக்கங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை லீட் பண்ணலாம். இதை தாண்டியும் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது. டாக்டர், நான் எவ்வளவு ஹெல்த்தியா சாப்பிட்டாலும் எனக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ரத்த பரிசோதனை எடுத்து உங்களோட அயன் சக்தி எவ்வளவு இருக்கு, கால்சியம் எவ்வளவு இருக்கு, பீட்ரோல் எவ்வளவு இருக்குன்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது பிரச்சனை வந்தாதான் போய் பிளட் டெஸ்ட் எடுக்கணும்ன்ற ஸ்கேன் பண்றது அவசியம் இல்ல. பிரிவென்டிவாவும் முன்ஜாக்கிரதையாவும் வர பிரச்சனைகளை தடுக்கிறதுக்குமே சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து நீங்க பாத்துக்கலாம். சோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று காலை 7:30 முன் செல்லடா சமூக ஆர்வலர் மிருத்துலா

0: நடராஜன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஹாய் ஹாய் ஹாய் ஹலோ ஆன் வெல்கம் டு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. கரெக்டா 7 மணிக்கு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார்.

0: நம்ம ஷோனோட பிகினிங்ல அழகான மூணு பாடலை கேட்டு ரசிச்சோம். பொல்லாதவன் படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன், அதற்கு அடுத்தபடியாக குரு படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன், அதனைத் தொடர்ந்து நினைவில்லாம் நித்யா படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய பொது அறிவிப்பினா, உலகின் மிக நீளமான வெளிப்புற நகரும் படிக்கட்டு எஸ்கலேட்டர் எங்கு உள்ளது? இதற்கான பதில நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு. அட் த சேம் டைம் நீங்க பேஸ்புக் பேஜ்லயும் இதற்கான சரியான பதிலை நீங்க அனுப்பலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் தொடரும்.
1: இது உங்கள் எஃப்எம் 101.1.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3rd ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். அங்கு அவர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜோ மாட்டரெல்லாவையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, போக்குவரத்து உள்ளிட்டவை குறித்து பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுக்களில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இந்தியா இத்தாலி இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக தலைவர்களுடன் திரு மோடி விவாதிக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் திறன், வலிமை மற்றும் நம்பிக்கைக்கான சான்றாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்றும் எந்தவொரு எதிர்த்தாக்குதலுக்கும் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் செழுமைக்காக இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு சர்வதேச சமூகத்திற்கு அவர் அழைப்பு விடுத்தார். நாட்டை கட்டமைப்பதற்கான பணிகளில் பங்கேற்குமாறு இந்திய வம்சாவளியினரை திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்தும், வேளாண் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. அத்துடன் தோட்டக்கலை துறையில் உள்ள வாய்ப்புகள், வேளாண் கடன் அட்டை தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் நடைபெறவுள்ளது. தாய்லாந்து, ஈரான், நெதர்லாந்து, ஸ்வீடன், மொரீஷியஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், டிஜிட்டல் சுகாதாரம், மருந்து உற்பத்தி, உலகளாவிய சுகாதார மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து தாம் அவர்களுடன் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு புதுமை கண்டுபிடிப்பு, சுகாதாரத்துறையில் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியாவுடனான கூட்டாண்மை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கோடைகால பயிர் சாகுபடி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது சராசரியாக 3.07% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பருப்பு வகைகள் 24.97 ஹெக்டேர் பரப்பளவிற்கும், சிறுதானியங்கள் 16.1 ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பயிர்களும் நடப்பாண்டில் இதுவரை 83.08 ஹெக்டேர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. நீதிபதி விசாரணை குழு தலைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியுமான அரவிந்த்குமார், மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசேகர், கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பி வி ஆச்சாரியா ஆகியோர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்திய குடிமைப் பணி முதல்நிலை தேர்வுக்கு பின் விடைக்குறிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணைய தலைவர் டாக்டர் விஜயகுமார் அறிவித்துள்ளார். தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் முதல் முறையாக நடப்பாண்டு முதல்நிலை தேர்வு முடிந்தவுடன் தற்காலிக விடைக்குறிப்பு வெளியிடப்பட இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக முறையீடுகள் ஏதேனும் இருப்பின் இம்மாதம் 31ஆம் தேதி வரை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாகவும் எரிபொருள் விற்பனையில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் சண்டிகர் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118ஆக அதிகரித்துள்ளது. இடூரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 300 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. காங்கோ நாட்டின் அண்டை நாடான யுகாண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நிபுணர் குழுவை உலக சுகாதார அமைப்பு காங்கோ நாட்டிற்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூரைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை சட்டவிரோதமாக கம்போடியாவிற்கு அனுப்பி வைத்ததும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் இந்த இளைஞர்கள் கம்போடியாவில் சைபர் குற்றத்தில் ஈடுபடும் கும்பலிடம் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் சென்னையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று கூறியுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான

0: ஹாக்கி போட்டியின் மூன்றாவது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியின் கேத்தன்ஸ் குஷ்வாகா 2 கோலும் ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வென்று சம நிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிபணியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

7:26 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக திருப்பூரில் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் இருக்கும். ஈரோட்டில் இன்னைக்கு அதிகபட்சம் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் இருக்கும். சேலத்தில் இன்னைக்கு அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாகக்கூடும். ஊட்டியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கிளைமேட் ரொம்ப சில்லா இருக்கு இல்லையா. மார்னிங் டைமில் ஊட்டியில் வந்து இன்னைக்கு அதிகபட்சமே 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாகக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக நம்ம நியர்பை சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலக்காடு. இங்கே அதிகபட்சம் இன்னைக்கு 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாகக்கூடும். இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் சமூக சேவகி மிருத்துளா நடராஜன் அவர்கள் வழங்கும் உரை நிறைவு பகுதி இடம்பெறுகிறது.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எத்தனை உயரத்தில் பறந்தாலும் நிலத்தில் ஓடும் சிறு எலியையும் நீரில் நீந்தும் ஒரு மீனையும் குறிவைத்து வேகமாக கீழ் நோக்கி வந்து துல்லியமாக தன் கால்விரல்களை பிடித்து மேலெழும்பி பறக்கும் கழுகு. அதன் பார்வை அத்தனை துல்லியமானது, வேகம் அசாந்தியமானது. அத்தனை உயரத்திலிருந்து எந்த கோணத்தில் எவ்வளவு வேகத்தில் கீழிறங்கி வந்தால் நகரும் இரையை தவறவிடாமல் கை கொள்ள முடியும் என்ற கழுகின் கனநேர கணக்கிடல் அபாரமானது. ஆனால் இதெல்லாம் கழுகுக்கு இயற்கையாக அமைந்த திறமை என்று கடந்து சென்று விட முடியாது. கழுகு தன் முயற்சியால் வளர்த்து கொண்ட திறமைதானது. அந்த கழுகின் வாழ்க்கை முறையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள சில அற்புதமான விஷயங்கள் இருக்கின்றன. பெண் கழுகு தனக்கான இணையை அத்தனை சீக்கிரத்தில் தேர்ந்தெடுத்து விடாது. ஒரு குற்றி அதிக உயரத்திலிருந்து எடுத்து கீழே போடும். குற்றி தரையை தொடும் முன்பு ஒரு ஆண் கழுகு காற்று வெளியிலேயே கச்சிதமாக கவி கொண்டு சென்று கொடுக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அதே சோதனையை பெண் கழுகு மேற்கொள்ளும். பொறுமையாக அந்த ஆண் கழுகு மீண்டும் மீண்டும் குற்றி வெற்றிகரமாக கைப்பற்றினால் தன் இதயத்தை பின்தண்ணியை கொடுக்கும் பெண் கழுகு. இது கழுகின் காதல் வாழ்க்கை அடுத்த கட்டம் மிக முக்கியமானது. உயரமான மலைப்பகுதியில் ஆண் கழுகு மெத் மெத் என்று கூடு கட்டி கொடுக்கும். அதில் பெண் கழுகு முட்டையிடும், குஞ்சுகள் பொறிக்கும். அந்த தாய் கழுகானது குஞ்சுகள் வளரும் வரை வெகு கவனமாக பார்த்துக்கொள்ளும். இறதேடி கொண்டு வந்து ஊட்டும். குஞ்சுகள் கூட்டை விட்டு வெளியே வரவிடாது. எப்போது குஞ்சுகளின் இறக்கைகள் பறப்பதற்கேறிய பக்குவம் அடைந்து விட்டன என்று தாய் கழுகு உணர்கிறதோ அப்பொழுதே கூட்டின் மெத்தென்ற தன்மையை மாற்றும். கரடு முரடான குச்சிகளை கூட்டை நிரப்பும். அத்தனை காலம் சொகுசாக இருந்த குஞ்சுகள் தடுமாறத் தொடங்கும். தாய்க்கழுகு தன இறக்கையால் குஞ்சுகளை கூட்டின் விளிம்பை நோக்கி தள்ளிவிடும். கத்திக்கொண்டே விளிம்புக்கு வரும் குஞ்சொன்று

அத்தனை உயரத்தை பார்த்ததும் மிரண்டு நிற்கும். தாய் விடாது, குஞ்சை வலுக்கட்டாயமாக கீழே தள்ளும். வாழ்க்கை அத்தனை சொகுசானதல்ல, உன் இரையை நீதான் தேடிக்கொள்ள வேண்டும். அதற்கு உனக்கு பறக்க தெரிய வேண்டும். காற்றை கிழித்து கடும் வேகத்தில் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உயரம் நமக்கு சாபமல்ல, வரம் என்பதை நீ பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்போதும் காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள், உன் சிறகுகளே உன்னை காப்பாற்றும். நீ எப்போது பற பயத்தை விலக்குகிறாயோ, தைரியத்தை மனத்தில் பூட்டுகிறாயோ, அப்பொழுதுதான் உன் சிறகுகள் உயிர் பெறும். இந்த வாழ்க்கை தத்துவத்தை மீண்டும் மீண்டும் குஞ்சை உயரத்திலிருந்து கீழே

மேலே இன்னும் மேலே காற்றில் மிதக்கும் உணர்வை அனுபவிக்கும் அந்த நொடியில் கழுகு குஞ்சின் தன்னம்பிக்கை வானை இழக்கும். அட, உலகமே நமக்கு கீழ்தான் என்ற உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். இனி இந்த வானம் முழுவதும் எனக்கே சொந்தம் என்று என்ன மனதில் நிலை பெறும் நொடியில் அந்த கழுகு குஞ்சு தன்னை கழுகாக உணர்கிறது. துன்பங்களும் பிரச்சனைகளும் அற்றது அல்ல வாழ்க்கை. தொடர்ந்து நம் திறமைகளை வளர்த்துக் கொள்வதும் அதனால் இக்கட்டான சூழலை எப்பாடுபட்டாவது எதிர்கொண்டு மீண்டெழுவதும் வருவதுமே வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பாடத்தை கழுகு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் என்னவாக இருக்கிறோம் என்பது முக்கியமானதல்ல, எத்தனை இழப்புகளை சந்தித்திருக்கிறோம் என்பதும் அத்தனை முக்கியமானதல்ல, இத்தனைக்கு பிறகும் நம் நோக்கமும் எண்ணமும் என்னவாக இருக்கிறது என்பதே முக்கியம் என்பது ஸ்டீவ் ஜாப்ஸின் வாழ்க்கையும். தொடர் முயற்சியும் பயிற்சியும் திறமைகளை வளர்த்துக் கொள்வதுமே நம் இலக்கை அடைவதற்கான வழி என்பதை கழுகும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயற்பியலில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ற ஒரு பதம் உண்டு, அதாவது ஆற்றல் அழிமின்மை விதி. எனர்ஜி கேன் பி நீதர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட் பட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஆற்றல் உருவாக்கவோ அழிக்கவோ இயலாது, அது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்ளும் அல்லது மாறும். நம்மள் இருக்கும் ஆற்றல் நம் வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பின்னடைவுக்கு பிறகும் ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் வேறு வடிவம் எடுக்கிறது. அது நம்முடைய அடுத்த இலக்கிற்கான ஒரு ஆளாக நம்மை மாற்றுகிறது. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. வெற்றிகள் அந்த நிமிடத்து நினைவுகளாகவும் தோல்விகள் பாடங்களாகவும் நம்மை செமிப்படுத்திக் கொண்டே வருகிறது. அந்த ஆற்றலை கொண்டு அடுத்த கட்டத்திற்கான ஒரு ஆளாக நம்மை மாற்ற நாம் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறோம். விளையாட்டு வீரர்களை பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் வெற்றிகளை எல்லாம் எப்போதும் தங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அவர்கள் தவறவிட்ட போட்டிகளை நினைத்து துவண்டு போவதும் இல்லை. வெற்றியோ தோல்வியோ அடுத்த நாள் அவர்கள் மீண்டும் காலை பயிற்சிக்கு சென்று விடுகிறார்கள். அந்த டிசிப்ளின், அந்த ரொட்டீன், இவைதான் அவர்களை முன்னேற வைக்கிறது. இவைதான் அவர்கள் அத்தனை தோல்விகளிலிருந்து மீண்டு ஐ எம் பேக் என்று கம்பீரமாக சொல்ல வைக்கிறது. வாழ்க்கையில் வெற்றிக்கான ஃபார்முலா இந்த டிசிப்ளின் மற்றும் ரொட்டீன் தான். நேரமே எழுவது, உடற்பயிற்சி செய்வது, ஆரோக்கியமான உணவு பழக்கம், தொடர் வாசிப்பு, தொடர் பயிற்சி, தொடர் திறமைகளை வளர்த்துக் கொள்வது என்று உங்கள் ஒவ்வொரு நாளையும் வடிவமைத்துக் கொண்டால் வாழ்க்கை வெற்றிகளை உங்கள் காலடியில் கொண்டு பரிசாக வைக்கும். அதே போல சமூக மாற்றம் என்பதும் ஒரே நாளில் நடந்துவிடாது. சரித்திரத்தில் தொடர் போராட்டங்களும் தொடர் முயற்சிகளுமே காலம் கடந்தும் மாற்றங்களை கொடுத்திருக்கிறது. சமாதானத்திற்கான நோபல் பரிசு பெற்ற பெருந்தாய் வாங்கிரி மாத்தாய் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடமும் அதுவே. ஏழ்மை நாடான கென்யாவில் பிறந்து ஊர் கிராமத்தில் பிறந்து கல்வி கற்று போராளியாக தன் சமூக பயணத்தை துவங்கி தான் பேசுவதும் செய்வதும் அதிகாரத்திற்கு வந்தாலுடைய சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. வனத்துறை அமைச்சராகவும் மாறி பல சமூக மாற்றங்களை சாத்தியப்படுத்தியவர் அவர். அவரின் வார்த்தைகளில் சொல்வதென்றால், நான் எங்கு ஏன் துவங்கினேன் என்பது முக்கியமல்ல, என் பிரார்த்தனையும் என் பயமும் எல்லாம் நான் இதை என்றும் நிறுத்திவிடக் கூடாது என்பதுதான். தொடர்ந்து பயணிப்போம், வாழ்க்கை இனிமையானது. வாருங்கள், வாழலாம். நன்றி.

0: இதுவரை சமூக சேவகி மிருத்துளா நடராஜன் அவர்கள் வழங்கிய உரை நிறைவு பகுதி கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஏஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.
1: ரொம்ப கலகலா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நம்ம ஷோனோட பிகினிங்ல கேட்கப்பட்ட ஒரு பொது அறிவு வினா, உலகின் மிக நீளமான வெளிப்புற நகரும் படிக்கட்டு அதாவது எஸ்கலேட்டர் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கு சரியான பதில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சிறுமுகையிலிருந்து சோமு, கலைவாணி, தர்மபுரி குணசேகரன், கோணமலையிலிருந்து ஆனந்தன், அதனைத் தொடர்ந்து ராஜபாளையம் பகுதியிலிருந்து வி பிரபு,

0: கேட்டு ரசித்த பாடல் அந்த ஒரு நிமிடம் படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: மழை என்பது மனித வாழ்வின் மூலதனம். ஆனால் பருவமழையின் குறைபாடுகள், வெப்பமான காலநிலை மாற்றங்கள் மற்றும் நீர்வள பற்றாக்குறைகள் உலகம் முழுவதும் கவலைக்குரியதாக இருக்கின்றன.

0: இந்த நிலையில் அறிவியலின் வழிகாட்டுதலால் உருவான மேக விதைப்பானது நாம் எதிர்கொள்ளும் வறட்சி, விவசாய பாதிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமைகின்றது. செயற்கை மழை என்பது இயற்கைக்கு நிகராக மேகங்களில் சில்வர் அயோடைடு, உலர்பனி போன்ற வேதிப்பொருட்களை விமானங்கள் அல்லது தரை ஜெனரேட்டர்கள் மூலமாக தெளிக்கும்போது மேகங்களில் உள்ள நீராவி சிதைந்து மழைத்துளிகள் உருவாகின்றன. இது இயற்கை மழை உருவாகும் முறையையே துரிதப்படுத்தி செயற்கையாக மழை பெய்யச் செய்கின்றது. மேக விதைப்பின் சிறப்பம்சங்கள் என்பது நீரின்றி தவிக்கும் நிலப்பரப்புகளில் செயற்கை மழை மூலம் நீர்வளங்களை அதிகரிக்க முடிகிறது. குடிநீர் தேவைகளும் விவசாய தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. பருவமழை தவறுவதால் பாதிக்கப்படும் விவசாய நிலங்களில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் பயிர்களுக்கு தேவையான நீரை வழங்கி உற்பத்தியை மேம்படுத்துகிறது. சில சூழ்நிலைகளில் மேக விதைப்பு என்கின்ற இந்த நிகழ்வு தோல்வியடைவதும் உண்டு.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டா 7:46 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஷோ வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நம்ம ஷோனோட பிகினிங்ல கேட்கப்பட்ட பொது அறிவு வினாவிற்கு இப்போ சரியான பதில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். VINR முதுகுடி, பரிமளம் வெங்கடாபுரம் பகுதியிலிருந்து, போ சண்முக சுந்தரம் விநாயகபுரம் கோயம்புத்தூர், சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி, இவங்கெல்லாம் சரியான பதில் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்கள். கோவை மாவட்டம் ஒண்டிபுதூர்லிருந்து ரங்கசாமி, வீரதுரை அரியலூர் பகுதியிலிருந்து அன்புராணி ஆர், சென்னை சுமதி, கனகராஜ், மனோஜ், நஞ்சினி, தமிழ்நகர் செம்மிப்பாளையம் பகுதியிலிருந்து, அதனைத் தொடர்ந்து பீடம்பள்ளி வாசுதேவன், ராமகிருஷ்ணன், கொழுமம் கொண்டான், பிரேமா, வெள்ளியங்கிரி, கருமத்தம்பட்டி பகுதியிலிருந்து நங்கவள்ளி, ராஜாராம், தென் பொன்முடியிலிருந்து நாகமணி, சிங்காரவடிவேல், சுமதி மற்றும் ஆராதனா, கேஎன் பாளையம், பேச்சுமுத்து, ரகுராமன், முல்லை நகர பகுதியிலிருந்து ரமண முதலி, புதூர் சுதாகர் மற்றும் ஜீவா, மணக்கடவு, கார்த்திக், கீதாஞ்சலி, ஸ்ரீனிகா மற்றும் அத்விக், ஆர் கே சண்முகானந்தம், கஞ்சம்பட்டி, வாணி, லக்ஷ்மி, முத்துகிருஷ்ணன், அவினாசி பகுதியிலிருந்து அன்னபூர்ணி, கோபாலகிருஷ்ணன், களத்துப்புதூர், தேனி மாவட்டம் பண்ணைப்புதூர், ராதாகிருஷ்ணன், பூலுவப்பாளையம், ஆனந்தமுருகம், கணக்கம்பாளையம், பாலசுப்ரமணியம், கல்பனா, மகேஸ்வரன், கிருத்திகா, பிரணாப், ராயப்பன், ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா, கே ஜி சாவடி கோயம்புத்தூரிலிருந்து

கேட்ட பாடல் நிலவு சுடுவதில்லை படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கே ஜி யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடல் ஆசிரியர் முத்துலிங்கம். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கோயம்புத்தூர் சூலூர் வட்டம் பாப்பம்பட்டி கிராமம் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவிலில் நாளை காலை 9 மணி முதல் 10 மணி வரை திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறவுள்ளது. கேட்டது சேவை செய்திகள். இப்ப நம்ம நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட பொது அறிவு வினாவிற்கு சரியான பதில் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்கள் யார் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்த்தலாம். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் பகுதியிலிருந்து ரமேஷ், ரங்கநாயகி ரங்கராஜ் வடவள்ளி பகுதியிலிருந்து விஸ்வம் அறந்தாங்கி, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர் மூக்கனூர் பகுதியிலிருந்து ராதிகா, லக்ஷன், யஷ்வந்த், பிரணிதரன், நா, முத்துக்குமார், வெள்ளிக்குப்பம் பாளையம், ஆலங்கொம்பு, தண்ணீர்மடம், விஜயகுமார், உமாமகேஸ்வரி, ஜெய், ரித்விக், கனிஷ்கா மற்றும் அபினவ்

கேட்ட பாடல் ராணுவ வீரன் படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதலில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினா, அதாவது உலகின் மிக நீளமான வெளிப்புற நகரும் படிக்கட்டு எஸ்கலேட்டர் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கு சரியான பதில் இன்னும் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் வி பிரபாகரன், மகாலட்சுமி நகர் பல்லடம், சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி, ஜெயபால், ஈச்சனாரி, ஏ கே பிரபாகரன், யானாம்பிகை, போகம்பட்டி, துட்டாம்பாளையம், கோகிலா பழனிசாமி, ஹோக் காலேஜ், பிரணயா குகன், வெள்ளிக்குப்பம் பாளையம், சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன் மற்றும் கீதா, தேவராயபுரம் ராஜா, சேலம் இரும்பாளை, வெங்கடேஷ், சிவானந்தா காலனி, பழனி. அந்த சரியான பதில் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது உலகின் மிக நீளமான வெளிப்புற நகரும் படிக்கட்டு எஸ்கலேட்டர் எங்கு உள்ளது? இதற்கான பதில் சீனா நாட்டின் சோங்கிங் நகரில் உள்ள உஷான் கார்டஸ் பகுதியில் அமைந்துள்ளது. இது சுமார் 3000 அடி நீளம் கொண்டது. சரியான பதில் அனுப்பிய நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமலா சுவாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடியம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கீதை உடுக்கடி பாட்டு. நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை இதோட நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது, உங்க ஆர்ஜே பிரபுகுமார். அண்ட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஆர்ஜே மனோன்மணி. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.

0: சுருக்கம்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா நார்வே இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவனூர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் உறவினர் அனுமதியுடன் தானமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் மூன்றாவது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான காலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இந்த ஒரு மணி நேரம் முழுக்க நாம கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் RJ மனோன்மணி.

சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில சுனந்தா மனு பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் மூமேதா. கேட்டுட்டு வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சா எவ்வளவோ உயிர்களை காப்பாற்றலாம் இல்லையா? அதுக்காகத்தான் சுவிட்சர்லாந்து விஞ்ஞானிகள் ஒரு வித்தியாசமான முயற்சி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆல்ப்ஸ் மலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மலைக்கு அடியில் ஒரு 1.5 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஆய்வகத்தில் விஞ்ஞானிகள் செயற்கையாக சின்ன சின்ன நில அதிர்வுகளை உருவாக்கி பார்த்துருக்காங்க. மொத்தம் 8000 தடவை பூமி லேசாக அதிர்ற மாதிரி சோதனை செஞ்சுருக்காங்க. ஆனால் இது மக்கள் உணர முடியாத அளவுக்கு ரொம்ப சின்ன சின்ன அதிர்வுகள் தான். மேலே இருந்த மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். சரி, ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னா, நிலநடுக்கம் வரும்போது பூமிக்குள்ளே என்ன நடக்குது, பாறைகள் எப்படி நகருது, எந்த மாதிரி அறிகுறிகள் வரும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க. இதுக்காக மலைக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய சுரங்க ஆய்வகத்தில் 100 கணக்கான சென்சார்களை வச்சு ஒவ்வொரு அசைவையும் பதிவு பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த ரிசர்ச் வெற்றி அடைஞ்சது அப்படின்னா எதிர்காலத்தில் நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னு முன்னாடியே கண்டுபிடிக்க உதவும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் பெரிய சேதங்களையும் உயிர் இழப்புகளையும் நம்மளால் குறைக்க முடியும்.

தமிழ்நாட்டிலேயே ஒரு பாலைவனம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில். தேரிக்காடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடம் தென்னிந்தியாவினுடைய ஒரு வியப்பூட்டும் செம்மண் பாலைவனமாக இருக்குது. இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம பார்க்குற இடம் வரைக்குமே சிவப்பு மணல் மட்டும்தான் தெரியும். நடுவில் அங்கங்கே பனைமரங்களை பார்க்கலாம். சுற்றியும் செம்மண் மணல் குன்றுகள் தான் இருக்கும். ஒரு 12,000 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்கிறது தான் இந்த தேரிக்காடு. சரி, ஏன் இந்த மண் சிவப்பாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு காரணம் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய இரும்பு ஆக்சைடு தான். அதனால தான் மணல் முழுக்க செம்மண் நிறத்தில் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மணல் ஒரே இடத்துல நிலையாக இருக்காது. காற்று அடிக்கடிக்க அந்த குன்றுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மண் எப்பவுமே புதுசு மாதிரியே இருக்கும். இதுதான் இந்த இடத்தோட பெரிய விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். இது சாதாரண பாலைவனம் கிடையாது. இங்கே நிறைய அரிய விலங்குகளும் வாழுது. அதோட இந்த பகுதி ஒரு காலத்தில் கடலுக்குள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க.

0: R.G. Kaur Medical College, Sandeep Ghosh for financial irregularity case. And in IPL cricket, Sunrisers Hyderabad secure playoff berth, beating Chennai Super Kings by 5 wickets. And with that, we end the morning news. Have a nice day.
1: Akashwani Coimbatore FM 103 is seyodi endrum neengal.
2: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. உலகத்திலேயே ரொம்ப ஆழமான மர்மமான பள்ளம் எங்க இருக்கு தெரியுமா? அது ஏமன் நாட்டில் அமைஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளத்தை உள்ளூர் மக்கள் பர்கியத்தின் கிணறு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நரகத்தின் வாசல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த பள்ளம் வெளியிலிருந்து பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். தரையில ஒரு பெரிய வட்ட ஓட்டு மாதிரி தெரியும். ஒரு பெரிய கட்டடத்தை அந்த கட்டடம் மாதிரி பல மடங்கு ஆழம் அடியில் இருக்குமா? சரி, இந்த மாதிரி பெரிய பள்ளம் எப்படி உருவாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பல வருஷமாக மழை நீர் பாறைகளை அரிக்கிறது, பாறைகள் உடஞ்சு கீழே சரிகிறது, பூமிக்கடியில் காலி இடங்கள் உருவாகிறது, இப்படி பல காரணங்களால தான் இந்த மாதிரி பெரிய பள்ளங்கள் உருவாகுது. இந்த பள்ளத்துக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, ரொம்ப இருட்டும் ஈரப்பதமும் தான் அதிகமாக இருக்கும். விசித்திரமான பாறைகள், குகை மாதிரி அமைப்புகள், சில நேரம் பாம்பு பூச்சி இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான உயிரினங்களும் இந்த பாறைக்கு இது அடியில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடியிலிருந்து துர்நாற்றமும் அதிகமாக வருமா, ஆக்சிஜன் அளவும் குறைவாக இருக்கலாம். அதனால் இதை ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல வருஷமாக யாருமே உள்ளே போக பயந்த இந்த இடத்துக்குள்ளே சமீபத்தில் ஒரு நிபுணர் குழு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ உள்ளே என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா, தண்ணி இருக்கிறதும் குகை மாதிரி சில அமைப்புகளும் சில உயிரினங்களோட தடயங்களும் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் இந்த பள்ளம் முழுக்க என்ன இருக்குது அப்படிங்கிற ரகசியம் தெரியல. அதனால தான் இதை நரகத்தின் வாசல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடம் இன்றைக்கும் உலகத்தையே ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்குது.

ஆதி திரைப்படத்துல இருந்து வித்யாசாகர் இசையில சுஜாதா மோகன் கே கே பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் ப விஜய். கேட்டுட்டீங்க வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. உலகத்திலேயே ரொம்ப உயரத்துல இருக்கக்கூடிய ரயில் நிலையம் எங்க இருக்கு தெரியுமா? நிறைய பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தின் கூம் ரயில் நிலையம் தான் உயரமானது அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மையிலேயே உயரமான நிலையங்கள்ல ஒன்று தான். ஆனா உலகத்திலேயே ரொம்ப உயரமானது அப்படின்னா திபத்தில் இருக்கக்கூடிய தாங்குலா ரயில் நிலையம்தான். இந்த ரயில் நிலையம் கடல் மட்டத்திலிருந்து ஒரு 5068 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கூம் ரயில் நிலையத்தை விட ரெண்டு மடங்குக்கும் மேலான உயரம் இந்த ரயில் நிலையம். சீனாவையும் திபெத்தின் தலைநகர் லாசாவையும் இணைக்கக்கூடிய கிங்காய் டு திபெத் ரயில் பாதையில் இருக்கு. இவ்வளவு உயரத்தில் இருக்கிறதால அங்கே காற்று ரொம்ப மெல்லிதாக தான் இருக்கும். அதாவது நம்ம சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் அளவு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சரி, அப்போ பயணிகள் எப்படி பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுதுல, அதுக்காக இந்த ரயிலே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷலாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரயிலுக்குள்ள கூடுதல் ஆக்சிஜன் வசதி, அழுத்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம், இது எல்லாம் சேர்ந்து அமைச்சிருக்காங்க. அதனால பயணிகளுக்கு மூச்சு திணறல் வந்து குறைவாக இருக்கும். இங்கே இன்னொரு சவாலான விஷயமும் இருக்கு. இந்த பகுதி பெரும்பாலும் பனியால் உறைந்த நிலப்பகுதியாக இருக்கு. வெப்பநிலை பல நேரங்களில் 0 கீழே தான் இருக்கும். அதனால தண்டவாளம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நவீன குளிரூட்டும் அதுக்கப்புறம் வெப்ப கட்டுப்பாட்டு தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்படுது.

தெனாலி திரைப்படத்துல இருந்து ஏ ரஹ்மான் இசையில சுஜாதா, பேபி சிலோனராத், பேபி சரண்யா ஸ்ரீனிவாஸ் பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் கலைக்குமார். ஒன்பது யானைகளோட எடைக்கு சமமான ஒரு ராட்சத உயிரினம் அது நிஜமாவே பூமியில வாழ்ந்தது அப்படின்னு சொன்னா நம்ப முடியாதுல்ல. தாய்லாந்துல சமீபத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதிய டைனோசர் புதைப்படிவம் உலகத்தையே ஆச்சரியப்படுத்தி இருக்கு. தாய்லாந்துல வடகிழக்கு பகுதியில ஒரு குளத்துக்கு பக்கத்துல ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச இந்த ராட்சத டைனோசருக்கு நாக டைட்டன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இதோட அளவு எவ்வளவு அப்படின்னா 9 முழு வளர்ச்சி அடைந்த யானைகளின் எடைக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, ஒரே நேரத்துல 9 யானைகளை தராசுல வச்சா எவ்வளவு எடை இருக்குமோ அந்த அளவுக்கு. இதோட நீளம் சுமார் 27 மீட்டரா இருக்கு. இந்த டைனோசர் சௌரோபாட் வகையை சேர்ந்ததா இருக்கு. கேட்க பயமா இருந்தாலும் இந்த மாமிசம், இந்த டைனோசர் பார்த்தோம் அப்படின்னா மாமிசம் சாப்பிடக்கூடிய

டைனோசர் கிடையாது, மரங்கள இருக்கக்கூடிய இலை தழைகளை மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய தாவர உண்ணியா இருந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டைனோசரை விட இது 2 மடங்கு பெருசா இருந்திருக்கு. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராட்சத உயிரினம் 100 to 120 million ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பூமியில வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, எதுக்காக இந்த கண்டுபிடிப்பு ஏன் முக்கியம் அப்படின்னா, பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமியில் இருந்த காலநிலை சூழல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த ரிசர்ச் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதோட ஆசியாவிலேயே டைனோசர் புதைப்படிவங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாடுகளில் தாய்லாந்து முக்கிய இடம் பிடிச்சிருக்கு.

வானத்து போல திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஜெயச்சந்திரன் பாடியிருந்தாங்க. பாடல் ஆசிரியர் பா விஜய். நேரம் 8:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சிருந்த பணம் முடிப்பை கையில் எடுத்துக்கிட்டார். வீட்டை விட்டு வெளியில் வந்தார், தெருவில் இறங்கி நடந்தார். இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருட்டில் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர்கிட்ட போனார், தன்னுக்கிட்ட இருந்த பணம் முடித்து அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஊர் பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இது எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. அடடா, போயும் போய் ஒரு திருடனுக்காக உதவி செஞ்சுருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போட்டுது அப்படின்னு நினச்சானா. சரி, இன்றைக்கும் யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறார் அந்த ஆள். மறுநாள் ராத்திரி வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்திருக்கிறார், கையில் பணம் முடிச்சோடு தான் நடந்து வந்திருக்கார். எதிரில் யாரோ ஒரு பெண் உருவம் மங்கலாக தெரிஞ்சிருக்கு. இவர் உடனே அந்த பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அடடா, இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கார் இவர். இருக்கட்டும், இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதும் அவருடைய தீர்மானம். அது மாதிரி மூணாம் நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்போவும் எதிரில் ஒருத்தர் வந்தார், இவர் பணத்தை கொடுத்தார், வந்தார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். ஏற்கனவே பணம் இருக்குது, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க யாரும். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. இது என்ன, இது தினம் இப்படி ஆகிடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்றைக்கி ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவில் இறைவன் வந்து சொன்னாராம், இந்த பார்ப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல, உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் இப்போ கொடையாளி ஆகிட்டான், இப்போ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணாக போயிடுறதில்ல அப்படிங்கிறது தான். இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. இந்த காலத்தில் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரிய ஒரு இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒருத்தன் வலு கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்திலையும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தாராம். கொஞ்சம் தூரம் போயிருப்பார், அதுக்குள்ளே அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்பா இப்படி பண்ணுறேன்னு கேட்டாராம். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சுருந்தேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டுருக்கான். ஏன்னு கேட்டிருக்கார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது, அதுதான் இப்படி பண்ணேன், இப்போ போயிட்டுது, இனிமே ஒன்றும் பயமில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான்.
0: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே, இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி மூத்தோர்களுக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமளா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. மதியம் 2:30 ஊர்புறத்திலை நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கீதை உடுக்கடி பாட்டு கேட்க தவறாதீர்கள். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜி மனோன்மணி. நிகழ்ச்சியை தொடர்ந்து 9 மணிக்கான செய்திச் சுருக்கமும் அதனைத் தொடர்ந்து சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியும் கேட்கலாம்.

0: வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிபணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே இன்று அதிகாலை வேளாண் தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்கு விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாயக்கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவனூர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் உறவினர் அனுமதியுடன் தானமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள். 9:02 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ரொம்ப கலக்கலா கலகலப்பா நாம என்ட்ரா இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்காக அழகானிதமான சூப்பரான பாடல்கள் மட்டும் இல்லாம பல செய்திகளோட இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜி பிரபுகுமார். இப்ப நம்ம ஷோனோட பிகினிங்ல உங்களுக்காக

நான் மகான் அல்ல படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவினுடைய மியூசிக் கம்போசிஷனில் தன்வி ஷா மற்றும் யுவன் சங்கர் ராஜா பாடின ஒரு அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். நேயர்களே, வேலை கோவை மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் சார்பில் தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம் இம்மாதம் 22ஆம் தேதி நடக்க இருக்கு. முகாமில் பங்கேற்க வயது வரம்பு கிடையாது, அனுமதி இலவசம். முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று காலி இடங்களுக்கு ஊழியர்களை தேர்வு செய்ய உள்ளனர். பங்கேற்க விரும்பும் தனியார் நிறுவனங்கள் வேலை தேடுவோர் www.tnprivatejobs.tn.gov.in மற்றும் www.ncs.gov.in என்ற இணைய தளங்களில் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9499555937 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.

vida.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: ஆவி பறக்கும் டீ கடை அப்படின்னு சொல்லி அழகான பாடலை கேட்டிருக்காரு ரசிச்சாம். 9:14 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சார்லி. இப்ப நம்ம கேட்ட பாடல் ரஜினி முருகன் படத்திலிருந்து, டி இமானுடைய இசையில வி எம் மகாலிங்கம் மற்றும் படவா கோபி பாடியது. சிறுதானியங்களினுடைய சாகுபடியை ஊக்குவிக்க வேளாண் துறை மானியம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது சிறுதானியங்களை சாகுபடி செய்து கோவை மாவட்டத்தில் ₹1,68,00,000 மானியம் அளிக்கப்பட இருக்கு. சோளம், கம்பு, திணை, வரகு, குதிரைவாலி மற்றும் சாமை சாகுபடியினை ஊக்குவிக்க நடப்பு ஆண்டில் கோவை மாவட்டத்தில் 1.68 கோடி திட்டத்தில் சிறுதானியங்கள் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் கோவை மாவட்ட விவசாயிகள் பங்கேற்று பயனடையலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் அழைப்பு விடுத்திருக்காரு.

கேட்ட பாடல் சந்தோஷ் நாராயணுடைய இசையில கபாலி படத்திலிருந்து அருண்ராஜா காமராஜ் மற்றும் ரஜினிகாந்த் பாடியது. நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

ஒருக்கல் ஒரு கண்ணாடி படத்திலிருந்து ஹரி ஜெயராஜனுடைய மியூசிக் கம்போசிஷன் லாலா ராஜு மற்றும் சின்மய் ஷர்மிளா பண்ண அழகான பாடல கேட்டு ரசம் நீங்க கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணிச்சாரல். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மாநகர் மைய கூட்ட அலுவலகத்தில் நாளை அதாவது 20ஆம் தேதி மின் பயனாட்டாளர்களுக்கான குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற இருக்கு. ரேஸ்கோர்ஸ் அப்துல் ரஹீம் சாலையில் இருக்கக்கூடிய மாநகர் மைய கூட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நாளை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை இந்த கூட்டம் வந்து நடைபெற இருக்கு. இந்த அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் பயன்பாட்டாளர்கள் இக்கூட்டத்தில் தங்கள் மின் இணைப்பு உள்ளிட்ட மின்வாரியம் தொடர்பான குறைகளை நேரில் தெரிவித்து பயனடையலாம் என்று செயற்பொறியாளர் தெரிவிக்கின்றாா்.

0: கேட்ட பாடல் நிவாஸ் கே பிரசன்னாவினுடைய இசையில சேதுபதி படத்திலிருந்து அழகான பாடல் கார்த்திக் மற்றும் சைந்தவி பாடியது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

9:33 தர்பார் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரனுடைய மியூசிக்ல நாகாஷ் மற்றும் அஜீஷ் பாடின பாடலை கேட்டு ரசிச்சோம். பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு புதிய படம் வந்து ஒன்று தயாராகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. அவருக்கு பேரா அபிராமி, பிரீத்தி, முகுந்தன் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து ரவி பஸ்டூர் அப்படிங்கிற ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அருண் ராதாகிருஷ்ணன் இந்த படத்தை ஒளிப்பதிவு செய்யக்கூடிய இந்த படம் வந்து விரைவில் திரைக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படக்குழு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எப்பவும் போல இல்லாத ஒரு கேரக்டர் அர்ஜுன் கராத்தே மாஸ்டரா இந்த படத்துல நடிச்சிருக்காரு.

தலைவா படத்துல இருந்து ஜி வி பிரகாஷ் குமாரனுடைய மியூசிக் கம்போஷன்ல சைந்தவி மற்றும் ஜி வி பிரகாஷ் குமார் பண்ண அழகான பாட்டில் கேட்டு வச்சோம். நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டா 9:39 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணிச்சாரல். நேர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு கேட்கலாம்.

கேட்ட பாடல் ஜஸ்டின் பிரபாகரனோட இசையில கார்த்திக் பத்மலதா நெல்சன் வெங்கடேஸ்வரா பாடியது ஒரு நாள் கூத்துப்படத்திலிருந்து. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.FM கேளுங்க ரசிங்க.
1: 9:54 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி. இப்ப நம்ம கேட்டு ரசித்த இந்த பாடல் திருச்சிற்றம்பழம் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரனுடைய மியூசிக்ல தனுஷ் பாடியது. இப்ப நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக வரக்கூடிய இந்த நிறைவான பாடல்

0: கேட்டு ரசித்த நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் 2.0 படத்திலிருந்து ஏ ஆர் ரோமனுடைய மியூசிக் கம்போசர் பிளேஸ் அர்ஜுன் சாண்டி மற்றும் ஸ்ரீ ஸ்ரீராம் பாடியது. இந்த பாட்டோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது. உங்க ஆர்ஜே பிரபுகுமார். பத்து மணிக்கு இது உங்கள் சாய்ஸ்ல உங்களுடைய விருப்ப பாடல்களை பூர்த்தி செய்வதற்காக ரெடியா இருக்காங்க நம்ம ஆர்ஜே மனோன்மணி.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறதும் முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவர ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸ் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவர பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிற

0: குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மெட்டையபுரம் அருகே இன்று காலை நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது வேன் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாயக் கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. திருப்பூர் அருகே நொச்சிப்பாளையம் பகுதியில் விற்பனைக்காக வைத்திருந்த 60 கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான காலை வணக்கம் சொல்லிட்டு இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜி மனோன்மணி. இந்த 1 மணி நேரம் முழுக்க உங்களுக்கு பிடித்த பாடல் நீங்க கேட்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 அப்படின்ற நம்பருக்கு. நிகழ்ச்சியில முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர்ல இருந்து மகேஸ்வரி, ராஜேந்திரன், யாழினி, பாரதி தூள் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க.

இது உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. குன்னத்தூர்லேருந்து ரேவதி பாலகிருஷ்ணன், திருவிளையாடல் ஆரம்பம் படத்திலிருந்து கண்ணுக்குள் ஏதோ பாடல் கேட்டிருக்காங்க.

இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெரிய நாயக்கம் பாளையம்ல இருந்து வின்சன் முத்துராஜ் தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க.

இது உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கள்ளியம்புதூர்ல இருந்து சரிதா சேதுபதி திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க.

இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர்ல இருந்து ராதா தூத்துக்குடி திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க.

0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்

மக்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கோவை செல்வபுரம் பகுதியிலிருந்து சையத் ரசூல், திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்திலிருந்து.

0: है तो टेलीलॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நேர்களே, இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமளா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. கேட்க தவறாதீர்கள்.

நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா, கேட்க தவறாதீர்கள். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பழனியிலிருந்து முத்துக்குமார், அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து.

சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ராஜா, ரம்யா, மனோகரன், இந்திராணி, மான்சிகா, மூலத்துறையிலிருந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க.

10:44, இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சிவானந்தா காலனிலிருந்து மாலதி, ஆனந்தி, சத்யா, பழனி, தாஸ் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க.

இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கீதா ஆனந்த்குமார் காட்டூர் பகுதியிலிருந்து 3-3 படத்திலிருந்து நீ பார்த்த விழிகள் அந்த பாடல் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

நேர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு கேட்க தவறாதீர்கள். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திண்டுக்கல்ல இருந்து அஸ்மத் ஃபாத்திமா நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜி மனோன்மணி. இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கம். நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக இன்று இத்தாலி செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரலாவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். வியட்நாம் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார் நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்து 1,18,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது.

0: தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இன்று காலை நேரிட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே இன்று அதிகாலை வேளாண் தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதியில் விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள் கரெக்டா 11:02 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அழகான இதமான சூப்பரான பாடல்கள் கூடவே இன்னைக்கு சம்மர் வெக்கேஷன் எல்லாம் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம டிராவல் பண்றோம். இன்னும் சொல்ல போனா ஒரு 10 to 11 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. எதுக்கு அப்படின்னா ஸ்கூல் ஓபனிங்கு. ஸோ இந்த ஸ்கூல் ஓபனிங் டைம்ல உங்களுடைய பிள்ளைகள், அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து மகிழ்ச்சியா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவதற்கு என்னென்ன ஒரு டிப்ஸ் எல்லாம் நீங்க உங்க சார்பாக கொடுத்து அவங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கறதான் இந்த ஷோல நம்ம பேச போறோம். இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜி பிரபுகுமார். இப்ப நம்ம ஷோனோட பிகினிங்ல உங்களுக்காக வர இருக்கக்கூடிய இந்த பாடல்

என் சுவாச காற்று படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய மியூசிக்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா பாடின பாடலை கேட்டோம். இன்னும் நிறைய பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து எதை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, இன்னும் ரெமைனிங் ஒன்லி 10 டேஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்கூல் வந்து ஓப்பனிங்கு. ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் யாருக்குன்னா பெற்றோர்களுக்கு. எப்படின்னா அந்த 2 மாசம் அவங்க ஜாலியா இருந்திருப்பாங்க, வெக்கேஷன் லீவுக்கு எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மைண்ட்ல இருந்து அதை கன்வெர்ட் பண்ணி அப்படியே அடுத்தது வந்து ஒரு ஸ்டடீஸ் அந்த ஒரு மூடில் நீங்கள் அவங்கள கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடியதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் கண் விழிக்கிறது அப்படின்னு சொல்கிறது அதை வந்து அனுமதிக்காமல், இப்போ டிவி பார்த்தாலும் சரி, மொபைல் பார்த்துட்டு இல்லை வேறு ஏதாவது கேட்ஜெட் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, சீக்கிரமாக படுத்து தூங்குங்க அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் ஒரு 1 வீக் பிஃபோராகவே கொடுத்தீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வார காலத்தில் அதை பழகி அந்த ஸ்கூலுக்கு June 1st போகும்பொழுது அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது சீக்கிரம் கிளம்பணும், மிஸ் திட்டுவாங்க, மற்ற பசங்களோட எல்லாம் சண்டை போடக்கூடாது, இப்படின்னு ஒரு நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் அவங்களுக்கு அறிவுரையாக சொல்கிறத காட்டிலும், புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், ஒரு புது மிஸ்ஸை நீங்கள் மீட் பண்ணலாம், அவங்க புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை வந்து சொல்லித்தருவாங்க, போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்தை நீங்கள் நிறையா கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் அந்த பாசிட்டிவாக பேசும் பொழுது அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஜாலியாக விளையாட

அந்த மாதிரி எல்லாம் மோட்டிவேட் பண்ணி சொல்லும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாவாங்க. இன்னொரு விஷயம், நம்ம போன வருஷம் யூஸ் பண்ண அந்த புக்கெல்லாம் நம்ம மாறுது இல்லையா, அதே மாதிரி முடிந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அந்த டிஃபன் பாக்ஸு, அந்த வாட்டர் பாட்டில், அந்த இன்னொன்று அந்த பேக் இருக்கு இல்லையா, அதை வந்து முடிந்த அளவுக்கு அவங்களோட விருப்பத்திற்கு வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓ புது பேகு, புது பாட்டில் அண்டு புது பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வத்தோடு அதை அவங்க பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவதற்கு அந்த ஒரு மைண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து செட் ஆகும். இன்னும் நிறைய விஷயங்கள் இது தொடர்பா நம்ம பேசலாம். நீங்க கேட்டிருக்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கக்கூடிய இந்த பாடல்

கேட்ட பாடல் உல்லாசம் படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் பவதாரிணி பாடின இந்த பாடல் கார்த்திக் ராஜாவுனுடைய மியூசிக்கில் நீங்கள் கேட்டு ரசிங்க. இப்போ நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டாக 11:17 நம்ம அழகான இதமான பாடல்களோடு இணைஞ்சிருக்கிறோம். என்ன ஒரு டாப்பிக்கில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இப்போ வெக்கேஷன் லீவ் எல்லாம் முடிந்து குழந்தைகளை வந்து எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பும்போது உங்களுக்கு என்னென்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம், பட் அதை எப்படி வந்து ஈஸியாக ஒரு பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து உங்களுடைய பொண்ணு அல்லது பையன் வந்து என்ன அந்த ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ஃபுட்டு நீ சாப்பிடாத, சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதி அப்படின்னு இந்த நெகட்டிவாக சொல்றதை காட்டிலும் இந்த மாதிரி உணவை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம், ஓடி ஆடி விளையாடலாம், வெல்த்தியாக இருக்கலாம், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லி அவங்களுக்கு பிடித்த உணவை செஞ்சு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்தாலும் ஒரு ஸ்நாக்ஸாக ரொம்ப வெஜிடபிள்ளு சாலடு அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு தனி பாக்ஸில் போட்டு இதை நீ மட்டும் இல்லாமல் உன்னோட கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தும் கொடு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து ஓ இது நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது வரும். இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் முடித்த உடனே உங்களுடைய குழந்தைகள் வீட்டுக்கு வரும்போது இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு வந்து உங்களோட மிஸ்ஸு என்ன சொல்லி கொடுத்தாங்க, அதை வந்து என்ன ஹோம்ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிற அவங்கக்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அவங்களும் வந்து ஷேர் பண்ணும்போது அவங்க மனசில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இந்த மாதிரி கஷ்டமான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு புக்கு வந்து என்னதான் வந்து ஒரு படிக்கிறதுக்கு ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு மேலே அட்டையெல்லாம் போடுவோம் இல்லையா, அதில் அவங்களுக்கு பிடிச்ச லேபிள்னு நம்ம வாங்கி ஓட்டுவோம். அதில் வந்து அவங்களுக்கு பிடித்த ஒரு கார்ட்டூனு இல்லை வேறு ஏதாவது ஒரு பொம்மை அந்த மாதிரிலாம் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு படிக்கிறது ஆர்வம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச விஷயத்த முன்னாடியே இருக்கு, ஒரு கார்ட்டூன் இருக்குது, ஒரு பொம்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவங்க ஃபீல் பண்ணி அந்த புக்கை கூட கேரி பண்ணிட்டு போவாங்க ஈஸியாக. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணினாலே கண்டிப்பாக நம்ம குழந்தைகளை வந்து இந்த 2 மாதம் வெக்கேஷன் லீவு அந்த ஒரு மூட்லேருந்து நாம் கன்வெர்ட் பண்ணி இந்த ஸ்டடீஸ் மூடில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவதற்கான வாய்ப்பும், அட் த சேம் டைம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அவங்கள வந்து அந்த ஸ்டடீஸ்க்குள்ளே இன்செர்ட் பண்ணுவதற்கான அந்த ஒரு ஃபீலும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இன்னும் பல விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம்.

சூப்பரான பாடலில் ஏ ரமனுடைய இசையில் சங்கீதா சஞ்சித் பாடின பாடல் மிஸ்டர் ரோமியோ படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் லீவ் முடிந்து, ஐ மீன் வெக்கேஷன் லீவ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு என்ட்ரு ஆகும்போது உங்களுடைய குழந்தைகளை எப்படி மோட்டிவேட் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்க ஸ்கூலுக்கு போவதற்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் ரொம்ப டாக்டிஸாக ஒரு தந்திரமாக பாசிட்டிவ் எனர்ஜியோடு அவங்களை அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஐ மீன் நீங்கள் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜில் இந்த மாதிரிலாம் படிக்கும் பொழுது உங்களோட ஸ்கூல் ஒரு பாசிட்டிவான அனுபவத்தை கண்டிப்பாக அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரிலாம் போனால், இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம வந்து ஈஸியாக இதில் வந்து நல்லா படித்து நல்லா ஒரு முன்னேறி ஒரு பொசிஷனுக்கு வரலாம். அட் த சேம் டைம் ஸ்போர்ட்ஸில், எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் இதில் எல்லாம் நம்ம கண்டிப்பாக சேர்ந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். என் பையனுக்கு வந்து பாடவே வராதுங்க, பேசவே வராதுங்க, இந்த மாதிரி ஒரு விளையாடவே வராது அப்படிங்கிற நெகட்டிவான ஒரு தாட்டெல்லாம் நீங்களே சொல்லாமல் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூலில் என்ன காம்படிஷன் நடந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அதில் சேர்ந்து வின் பண்ணுறதுக்கு பாரு அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக சொன்னாலே டெஃபினட்டாக பாடத்தில் மட்டும் இல்லை, கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது. இதோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது, உங்கள் ஆர்ஜி பிரபுகுமார். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய இந்த ஒரு பாடல் உங்களுக்காக யூனிவர்சிட்டி படத்திலிருந்து.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நிலையத்தில் நேரம் 11:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் நேயர்களே, சாய்வு நாற்காலி இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம ஸ்டுடியோக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க ஒரு கெஸ்ட், தொழில் முனைவோர் பரிமளா சாமிநாதன் அவர்கள். அவங்கள மீட் பண்ணுவோமா? வணக்கம்மா.
2: வணக்கங்க.
1: வெல்கம் டு தி ஸ்டுடியோஸ்.
2: ஓகே.
1: ஆல் இந்தியா ரேடியோக்கு இதான் முதல் விசிட்டா?
2: ஆமாங்க.
1: ஆனா சின்ன வயசுல இருந்து நீங்க ரேடியோ கேட்டு வந்திருக்கீங்க?
2: ஆமாங்க, சின்ன வயசுலயே ரேடியோ கேட்டு அந்த காலத்துல சொன்ன சமையல் குறிப்புகளை எல்லாம் வச்சு நான்
1: எழுதி வச்சுப்பீங்களா?
2: ஆமாங்க, ஆரம்பிக்கிறப்ப நோட்டு பென்சில் ரெடியா வச்சுக்குவோம். அப்ப நிறைய ஐட்டம்ஸ் பண்ணி இருக்கிறேங்க.
1: கேட்டு
2: அப்ப எனக்கு ஒரு 12-13 தான்
1: இருக்கும். எழுதுவீங்களா?
2: ஆமாங்க.
1: உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த குறிப்பெல்லாம் சொல்றது எல்லாமே? டிவி கூட இல்லையே.
2: டிவி இல்லீங்களா?
1: 83 அப்புறம் தான் நமக்கெல்லாம் வந்தது. ஆமா, 88 ஆயிடுச்சு தமிழ் டெலிகாஸ்ட் வரும்போது. சோ ரேடியோ கேப்பீங்க, அப்ப வேற என்னெல்லாம் கேப்பீங்க?
2: ரேடியோ கேப்பங்க, பாட்டு கேப்போம், அப்புறம் அப்ப டிராமாவுக்கு நிறைய போட்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கேப்பங்க. அதுதான் அந்த காலத்துல பொழுதுபோக்கு, வேற எதுவும் பெருசா இல்ல.
1: ரைட்.
2: எங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தானுங்க.

0: மலை கூட்டிட்டு போக
1: மாட்டாங்க.
0: ஆனா ரேடியோ கேட்க விடுவாங்க இல்லையா?
1: ரேடியோ கேட்கறது அதான் நான் இந்த சமையல் தான் விரும்பி கேட்பேன்ட்டு முதல்ல எல்லாம் எண்ணத்தை செய்யற நம்ம வீட்டை செய்யற சமையல போதுமே அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு வந்து புதுசு புதுசா டிஷஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை.
0: சோ அப்பவே உங்களுக்கு ஆசை வந்திருக்கு.
1: ஆமாங்க,
0: அந்த ஆசைதான் உங்களை வந்து ஒரு என்டர்பிரனர் ஆக்கியிருக்கு.
1: அது எனக்கு 62 தான் ஆச்சு.
0: நீங்க இப்ப ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்றீங்க இல்லையா, அதனாலதான் உங்களை தொழில் முனைவோர்னு அறிமுகப்படுத்தினேன். இது எப்ப ஆரம்பிச்சீங்க?
1: எனக்கு 62 வயசுன்னு 2009 இல்லைங்க. 2009 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டாங்க.
0: இப்ப ஒரு 15 வருஷம் முடிஞ்சிருச்சு.
1: 17 வருஷம் இது.
0: 17 வருஷம் ஆயிடுச்சு.
1: ஆமாங்க, அப்ப எல்லாம் அளவானதா ஸ்கேல்ல தான் பண்ணிட்டு இருந்தோம்.
0: வீட்டுக்கு மட்டும் பண்ணுவீங்களா இல்ல தெரிஞ்சவங்களுக்கு?
1: வீட்டுக்கு மட்டும், தெரிஞ்சவங்களுக்கு. அப்புறம் அப்படியே இந்த டிரைவர்கள் எல்லாம் வருவாங்க, அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி கேக்குறப்போ நான் யாருக்குமே தட்டுந்தே கிடையாதுங்க.
0: எல்லாருக்கும் செஞ்சு
1: கொடுப்பேன். எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுப்போங்க. விசேஷங்களுக்கு, பலகாப்பு, அந்த மாதிரி மேரேஜ்களுக்கு கூட அந்த சீர் பலகாரம் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிதான் இது இப்படி பெருசாச்சு. வேர்ட் ஆஃப் மவுத்துல தான் பெருசாச்சு
0: பாருங்க.
1: ஆமா,
0: உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தாங்களா இவ்வளவு நல்லா பண்றீங்களா, ரொம்ப சூப்பரா பண்றீங்க, நீங்க இந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க.
1: எல்லாரும் சொன்னது தானுங்க. எனக்கு அந்த பிசினஸ் மோட்டிவ் முதல்ல கிடையாது. எனக்கு என்ன தெரியும், நான் எப்படி பண்றது, எல்லாம் பண்ணுனா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் ஆச்சுங்க, தானாகவே பெருசாச்சு.
0: சரி, எந்த டேட்ல ஆரம்பிச்சீங்க சொல்லுங்களேன்?
1: 2009 செப்டம்பர் மாசம் 9 நினைக்கிறேன். அது வந்து ஃபர்ஸ்ட் நாராயணியம் படிச்சாங்க அவங்க. அவங்க வந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், சுனிதான்னு சொல்லிட்டு அவங்க தான் முதல்ல செய்ய சொன்னாங்க. அப்ப சாப்பாடு தான் செஞ்சோம், வடை பாயாசத்தோட லட்டு அது மாதிரி.
0: நாராயணியம் இது முடிஞ்ச
1: உடனே, நாராயணியம் முடிஞ்ச உடனே,
0: அந்த பாராயணம் முடிஞ்ச உடனே நீங்க பண்ணி கொடுத்தீங்க சாப்பிடறதுக்கு எல்லாருக்கும்.
1: ஆமாங்க, எல்லாம் கொடுத்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வந்தவங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரபல்யம் ஆச்சுங்க.
0: இனிஷியலா சாப்பாடு தான் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தீங்க.
1: ஆமாங்க.
0: அப்புறம் இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எப்ப ஆரம்பிச்சீங்க?
1: வந்துருச்சுங்க.
0: சரி, நீங்க இப்ப என்னெல்லாம் செய்யறீங்க சொல்லுங்களேன். என்னெல்லாம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்? பாரம்பரியமா முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதெல்லாம் தான்
1: ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் தாங்க மெயினா. ஆனா வந்து கேக்குறவங்களுக்கு வந்து இந்த காஜு கத்திலி இந்த மாதிரி எல்லாம் நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் செய்யறதுக்கு எனக்கு பால் கிடைச்சிருச்சு. அவர் நல்லா செஞ்சு கொடுப்பாரு பொறுப்பா. அதனால வந்து அந்த மாதிரி ஐட்டங்களும் செய்யறோம். ஜிலேபி, லட்டு, மைசூர்பா, கேரட் மைசூர்பா. அப்புறம் நம்ம வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி பண்றோங்க. ரொம்ப வந்து ஸ்வீட் இல்லாம கேப்பாங்க,
0: திகட்டாத
1: மாதிரி. அதனால அவங்க சொல்ற மாதிரி மாத்தி மாத்தி செய்வோம். எக்ஸ்ட்ரா கேக்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போடுவோம். பட் வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்.
0: இப்ப நீங்க அந்த லட்டு எனக்கு காட்டுனீங்க, சாப்பிடும் போதே வித்தியாசமா இருந்தது, பார்க்கும் போதே வித்தியாசமா இருக்கு. என்ன, அதுல பொதுவா கல்யாணங்களே வெளியில சாப்பிட்டதுல என்னன்னா ஒரு சக்கரை பூத்த மாதிரி இருக்கும், அதை விட இது வந்து ரொம்ப சுவையா இருக்கு. உங்களுக்கு உங்க கைமணமா
1: அது வந்து
0: உண்டு இல்ல,
1: அதுவும் உண்டுதான். ரெண்டாவது, நாம கொஞ்சம் மனசார நம்ம ஃபேமிலிக்கு செய்யற மாதிரி செய்யணும். அதுதாங்க பலகாரம் வந்து நல்லா வர்றதோட. ஆமாங்க, அதனோட சீக்ரெட் ஒண்ணுமே இல்ல, நல்லா வந்து செய்யணும். ரெண்டாவது, அவங்க முகத்துல வந்து அந்த சந்தோஷம் வரணும். சாப்பிட்டா நான் நேரா வர்றவங்களுக்கு எல்லாம் எல்லாமே சாம்பிள்ஸ் கொடுப்பேன். அவங்க சாப்பிடறப்ப எப்படி ரசிச்சு சாப்பிடுறாங்களா, இல்ல ஏதாவது தப்பு இருக்கா, தப்பு இருந்தாலும் கேட்டுக்குவேன். அந்த மாதிரி கேட்டாதாங்க நம்மளது வந்து ப்ராடக்ட் வந்து கரெக்டா கொண்டு வர முடியும்.
0: ஆரம்பத்திலேயே வந்து இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருந்ததா கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணீங்க?
1: இல்ல இல்லைங்க, அளவளவா தாங்க பண்ணுது. நான் 2 கிலோ கோசரம் கூட பண்ண ஆரம்பிச்சது உண்டு. பட் அது வந்து பெருசாக பெருசாக திடீர்னு 50 கிலோ வருங்க, 10 கிலோ வரும், 20 கிலோ வரும்.
0: சரி,
1: எப்படி வந்தாலும் ஆனா ஒரே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கொடுக்கறதா ட்ரை பண்ணுவோம். முதல்ல செஞ்சு எவ்வளவு இதானு செஞ்சே வைக்க மாட்டோம். அப்பப்பதாங்க செய்யறது.
0: உங்களோட அந்த வேர்ட் ஆஃப் மவுத் நீங்க, அதாவது வார்த்தை மூலம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்க கிட்ட வாங்கினேன், நீங்களும் வாங்குங்கன்னு இப்படி சொல்றாங்க எல்லாரும், ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க.
1: அதுதாங்க நல்லா இருக்குது.
0: அது எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களோடதெல்லாம் யூஎஸ்க்கு, ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் போகுதாமே, பயங்கர டிமாண்டாமே. ஏன்னா அது யூஎஸ்க்கு போறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பேக்கிங் நல்லா இருக்கணும், பொருள் வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்குவீங்க இல்லையா?
1: எல்லாத்துக்குமே கேர் எடுத்துதான் செய்வாங்க. இன்னைக்கு போய் நாளைக்கு சாப்பிடறவங்களுக்கும் அதே பொருள் தான், ஸ்பெஷல் பேக்கிங் தான்.
0: சரி, அது மாதிரி நிறைய பேர் ஆர்டர் பேர்ல உங்ககிட்ட வாங்கிட்டு போறாங்க இல்லையா? அதுவும் இந்த ஒரு 15 வருஷமா அதுவும் நடந்துட்டு இருக்கு.
1: ஆமாங்க, ஆமாங்க, அப்படியே மெல்ல மெல்ல வந்ததுங்க. ஓவர் நைட் வரல, பட் மெல்ல மெல்லமா அப்படியே ஜனங்க வந்து வர ஆரம்பிச்சு

0: உங்க கடைக்கு வர பிரபலமானவங்க எல்லாம் யாரு சொல்லுங்களேன்?
1: ரொம்ப பேர் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து செய்ய சொல்லி சொன்னதை இங்க சுகுணா மில்ஸ்காரர் தான் சொன்னது.
0: ஓகே,
1: அந்த அம்மா வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணணும்னு பாப்பாங்க. அவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்தா எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுத்த மாதிரி. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னை இப்ப பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவங்க டாக்டர்ஸ் மூணு பேரு எல்லாருமே நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. நிறைய ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் காரரு அது மாதிரி

0: நமக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். நல்லா பண்றதுக்கு வந்து இன்னும் அந்த வார்த்தை வந்து நம்மள வந்து ஆஹா, ஆமா, ஊக்குவிக்கிறது தான் அது. ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும் இல்லையா, நம்ம நல்லா பொருளை நீங்க சொல்ற மாதிரி சந்தோஷமா சாப்பிட்டு சொல்லும் போது நமக்கு ஹாப்பியா தான் இருக்கும். இந்த மாதிரி இப்ப எல்லாருக்கும் நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இது ஒரு ரெகுலர் கடையா நீங்க வைக்கல, உங்க வீட்லயே ஒரு ஜாயிண்ட் மாதிரி வச்சிருக்கீங்க இல்லையா?
1: ஆமா,
0: இது ஒரு ஸ்மால் ஸ்கேல்னு சொல்லலாம்
1: சொல்லுவாங்க. அப்புறம் போன்ல ஆர்டர் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து நாங்க அட்வான்ஸ் கூட வாங்குறது இல்ல, எல்லாருமே தெரிஞ்சவங்க, அதனால எந்த ப்ராப்ளம் வராது. பட் வந்து கஸ்டமைஸ் பண்றப்ப மட்டும் நான் சொல்லுவேன், சரி நம்ம எதுக்கு வாங்கிக்கலாம், வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்படி பண்ண வேண்டாம், நார்மலா பண்ணுனா ஒன்னும் ஆகாது, கஸ்டமைஸ் பண்ணி பண்றப்ப அது போகலன்னா ரொம்ப சிரமமாயிடும் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களே வந்து கேட்காதையே ஃபுல் அமௌண்ட் கொடுக்கறவங்களும் உண்டுங்க, கேட்பாங்க வாங்குறப்ப கொடுக்கலாமான்ட்டு, சரின்றவங்க இங்க போயிட்டு போறாங்க, ப்ராடக்ட் வாங்க வந்துதான். அதெல்லாம் நல்ல ஆளுங்க எனக்கு.
0: நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப இவங்க எல்லாம் வந்து என்கிட்ட வந்து நம்பிக்கையோட வராங்க அப்படின்னு, நீங்க எங்க செய்யறீங்களோ அதெல்லாம் வந்து பாப்பாங்களா, நீங்க இங்கதான் செய்யறீங்களா அப்படின்னு பாப்பாங்க, நீங்க சுத்தமா வச்சிருக்கீங்களா அதெல்லாம் பாக்குறாங்க இல்லையா? சில
1: ஆரம்பத்துல பாத்துட்டு இருந்தாங்க, அவங்களாகவே வருவாங்க, ஆனா வந்து போக போக போன்ல சொல்றதோட சரிங்க.
0: இல்ல இல்ல, தெரிஞ்சு போச்சு, இல்ல நீங்க நீட்டா தான் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சு.
1: ஆனா ரொம்ப நீட்டா எங்களுக்கு எவ்வளவு மேக்சிமம் அந்த நீட்னஸ்க்கு தாங்க நான் ஆளுகளை வச்சிருக்கிறேன்.
0: அது ரொம்ப முக்கியம் இல்லையா. சரி, இப்ப வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வீட் கடைங்கிற ஒரு கான்செப்டே இல்ல, வெளியே வாங்கவே மாட்டாங்க. ஒரு பண்டிகைக்குன்னா வீட்டுலதான் செய்வாங்க, ஆள் போட்டுப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கோ தீபாவளி கூட வீட்டுலதான் செஞ்ச காலம் இல்லையா. இந்த ஸ்வீட் கடை அந்த அப்படிங்கறது புற்றீசல் மாதிரி பரவன அப்புறம் எல்லாருக்குமே செய்யறது வந்து ஒரு சோம்பேறித்தனம் வந்துச்சு, போய் வாங்கிக்கலாமே. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்களேன்.
1: அந்த மாதிரி வந்துங்க செய்ய முடியாதவங்களுக்காக தான் நாங்க செய்யறது. நான் ஆரம்பத்துல பிரமிப்பா பார்த்தது வந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தேர்முட்டி வீதியில, அந்த ஒரு கடையில தான் நாங்க போய் வாங்குவோம்.
0: அது ஒரு கடை தான்
1: இருந்தது. அவங்க மத்தியானம் 3 மணிக்கோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, எங்களை எல்லா இடத்துலயும் வாங்கி எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க எங்க அம்மா. மைசூர் பாகட்டும் ஜிலேபி ஆகட்டும், அப்புறம் 3 மணிக்குன்னா கிச்சடி போடுவாங்க. அந்த மாதிரி பாக்குறப்ப எனக்கே பிரமிப்பா இருக்குங்க, ரொம்ப நல்லா. அப்பவே எனக்கு ஆர்வம் பாக்குறது எல்லாம்.
0: சாப்பாடு சம்பந்தப்பட்டதெல்லாம் நல்லா பாத்துப்பீங்க,
1: எப்படி கிளீனா பண்றாங்களா இல்லையா, ஃபுட் பண்ணுங்க
0: உங்களை பண்ண சொல்றாங்க.
1: என்னை டைரக்டா தெரியாது, அவங்க மருமக அந்த மாதிரி அவங்கள மட்டும் தான் தெரியும். பட் அவங்க சொல்றது நான் இந்த யூடியூப்ல இதுல எல்லாம் பாக்குறேன் இல்லைங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நிறைய பேர் வாங்க இந்த ஃபீல்டுக்கு,
0: அப்படி சொல்றாங்க.
1: நம்ம கூட்டம் ஜாஸ்தி நம்ம ஊர்ல, எல்லாரும் நல்லா செய்யணும்ட்டு
0: அப்படி சொல்றாங்க.
1: அந்த மாதிரிங்க, ஏன்னா ஆனா இது வந்து பிசினஸ் மைண்டா பண்ணக்கூடாது. நாம பண்றது நல்லா பண்ணா அது தானாகவே பிசினஸ் ஆகும்.
0: ஓ சூப்பரா சொன்னீங்க,
1: அவ்வளவுதாங்க.
0: தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். சாய்வு நாற்காலி மோத்தோருக்கான நிகழ்ச்சி இது. ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: சாய்வு நாற்காலி மூத்தோர்க்கான நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில இன்றைய விருந்தினர் தொழில் முனைவோர் பரிமளா சாமிநாதன் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். அம்மா நீங்க சொல்லுங்களேன், உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர் தானா?
1: ஆமாங்க, எங்க ஃபாதர் எல்லாம் வந்துங்க பொங்கலூருக்கு அந்த பக்கம் ஒரு குக்கிராமம், அங்கெல்லாம் விவசாயம் தான் அந்த காலத்துல.
0: சரி.
1: ஆனா அவர் படிக்கிறதுக்கே சரோஜினி ஸ்கூலுக்கு வந்துட்டாரு, 10th வந்துட்டாரு.
0: சரி.
1: அப்புறம் அவங்க எல்லாம் ரொம்ப முடிக்கலீங்க, கிராஜுவேஷன் முடிக்கல, பட் வெரி இன்டெலிஜென்ட். அவர் வந்து இன்சூரன்ஸ்ல, இப்ப யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் இருக்குது பாருங்க, அதுக்கு முன்னாடி வந்து வல்கன் இருந்தாரு. அந்த வல்கன்ல இவரோட திறமை நல்லா பார்த்து இந்திரா காந்தி பீரியட்ல வந்து இவங்களை 24 கம்பெனிக்கு சீனியர் டிவிஷனல் மேனேஜர் போட்டாரு. அவங்க வந்து அத வந்து நல்லா பண்ணாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், உடுமல்பேட்டை அந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு நிறைய பண்ணாங்க ஃபயர் இன்சூரன்ஸ். அவரு பேசுறதெல்லாம் நான் வந்து ஆச்சரியமா கேட்பேன் போன்ல, நல்லா பெரிய பெரிய ஆளுங்களோட பேசுவாங்க. அப்ப நினைச்சுக்கோங்க, நம்ம அப்பா இல்லாத காலத்துக்கு நம்மளுக்கெல்லாம் யாரு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போறாங்க, நம்மள உலகத்துக்கே தெரியாது இல்லைங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன்.
0: ஆனா இப்பயும் உங்களை எல்லாருக்கும் தெரியுமே, அப்பா இன்டர்பேசிங்கா இருந்தாருங்கறத நீங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க.
1: அவங்க வந்து எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லா பழகுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க இருந்தாலும் அவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு இவர் நல்லா சப்போர்ட்டிவா இருந்தாரு, நல்லா அட்வைஸ் பண்ணுவாருங்க. ரொம்ப நல்லா குவாலிட்டியான ஆளு,
0: அந்த குவாலிட்டி தான் நானும் குவாலிட்டி குவாலிட்டின்னே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, அப்புறம் உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்களேன். நீங்க தான் படிச்சீங்களா?
1: ஆமாங்க, கிருஷ்ணமால் காலேஜுக்கு போனேன், ஆனா ஃபர்ஸ்ட் இயரோட நின்னுட்டேங்க. எனக்கு சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணிட்டாங்க, அதனால வந்து ஒண்ணு மேல எல்லாம் பெருசா படிக்க முடியல. என்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் டாக்டரா இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இப்ப எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. பட் அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க, எனக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் காலத்துலதான் வேலை வந்தது.
0: கரெக்ட். ஆனா உங்களுக்கு படிக்கலங்கிற வருத்தம் இருந்ததா? அப்ப
1: நிறைய இருந்ததுங்க, நான் படிச்சிருந்தா டாக்டர் ஆயிருக்கலான்ட்டு ஒரு ஆசை இருந்தது, ஆனா அதெல்லாம் ஆகல. பட் எது கிடைக்குதோ அதை திறமையா செய்ய வேண்டியதானுங்க, இதுதான் வேணும் அதுதான் வேணும்.
0: ஆனா சீக்கிரமாவே ஃபேமிலி பொறுப்பை ஏத்துக்கிட்டீங்க, ரொம்ப சின்ன பொண்ணுதான். அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்ததா? அப்ப
1: கஷ்டமானு சொல்ல முடியாதுங்க, எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, வரிசையா வந்து டெலிவரிக்கு வருவாங்க. அம்மாவுக்கு பதிலா நானும் வந்து அம்மா கூட சேர்ந்து நல்லா பாத்துட்டு இருந்தேன். இப்பவும் எல்லாரும் நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம்.
0: உங்க வீட்டுல ஐயா என்ன பண்ணிட்டு இருந்தாரு?
1: ஐயா வந்து ஜெனரல் மேனேஜரா இருந்தாரு அந்த சுகுணா மில்ஸ்ல. பட் அவர் நின்னதுக்கு பின்னால அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டாரு. அவரே ரிட்டையர் ஆனது 75 தான். ஆனா நான் சொன்னேன், போதுங்க உழைச்சிட்டீங்க, இன்னும் பேசாம நீங்க ரெஸ்ட் எடுங்க, பொழுது போறேன்னு ஏதோ ஒண்ணு பண்ண தீர்ந்ததுங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடிதான் இந்த வேலை ஆரம்பிச்சோம். அப்ப மட்டும் அவர் சொன்னாரு, நான் வேலை விட்டு நின்ன உடனே நீ ஆரம்பிச்சா உலகம் என்ன சொல்லும். நான் சொன்னேன், ஒருத்தர் வந்து இதுல மோசம்னு சொன்னாலும் அதே நாள் வந்து நான் அந்த வேலையை நிறுத்திடுவேன். நான் ஒரு பாலிசியா தாங்க ஆரம்பிச்சேன்.
0: அப்புறம் அதை பார்த்துட்டாரு?
1: ஆமாங்க,
0: அதோட சக்சஸ் பார்த்துட்டு
1: பார்த்ததுனால அவருக்கு ஒண்ணுமே பேச மாட்டாரு.
0: ஆனா எதுக்கு இவ்வளவு ஏஜ் ஆனப்புறம் ஆரம்பிச்சிருக்க, உனக்கு எதுக்கு சிரமம் இல்லையா? ஹெல்த்
1: பார்த்துதான். அவர் எனக்கு சிரமம்னு தான் சொன்னாரு, வழியா கிடையாதுங்க, நல்ல குவாலிட்டியான ஆளுங்க எல்லாருமே சுத்தி சுத்தியும், குழந்தைகளும் சரிங்க, பேரன்னுங்களும் சரி.
0: பேச்சு குழந்தைங்களை பத்தி சொல்லுங்களேன்.
1: எங்க பொண்ணு வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ங்க.
0: சரி.
1: அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட். மகனுங்க அவரும் BE மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவரு பிளான்ட் ஹெட்டர் தான் இருந்தாரு.

0: பெரிய கம்பெனி இல்லைங்க.
1: ஆனா
0: வந்து நம்ம வேலை பெருசாக பெருசாக நம்மளுக்கே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தேவைப்படுது. மூணாவது வந்து பொண்ணு, அவங்களும் ஐசிஐசி பேங்க்ல மேனேஜர். வேலைக்காக மட்டும் இல்லைங்க, அவங்க ட்வின்ஸ். அவங்க வளர்த்த முடியல, எனக்கும் கொஞ்சம் வயசாகி போச்சு, அதனால நின்னாங்க. யாருமே வந்து நிக்கணும்னு நிக்கல, பட் அந்த காலம்தான் டைம். ஆனா இப்ப எல்லாரும் ஒற்றுமையா ஒரே கேம்பஸ்ல இருக்கிறோம்.
1: வெரி குட்.
0: ஆமா,
1: அப்ப பிசினஸ்க்கு எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க.
0: எல்லாருமே நல்ல ஹெல்ப்ங்க. அவங்கவுங்க பார்ட் அவங்கவுங்க பாத்துக்கோங்க.
1: சரி, நல்லதுமா. நமக்கு வந்து ஒரு பயமும் இருக்கும், இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல காலடி எடுத்துக்கிறோம்னு ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனா அதையும் மீறி நீங்க இத்தனை வருஷத்துல சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காட்டிட்டீங்க இல்லையா. யாராவது டிஸ்கரேஜ் பண்ணாங்களா?
0: டிஸ்கரேஜ் எல்லாம் யாருமே பண்ணலீங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் நம்ம ஆளு யாரு பண்றாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கிறது இல்லைங்க. நான் அவங்களோட எதுவும் பேச மாட்டேன். அவங்க சொல்றத சொல்லிட்டு போட்டு நாம நல்லா பண்ணிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி.
1: சரி, இப்ப சொல்லுங்களேன், இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு 60 வயசுக்கு அப்புறம், ஐயா சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நீங்க இதுக்கே வந்திருக்கீங்க. அதாவது லேடிஸ்க்கு கூட 60 வயசுக்கு அப்புறம் ஒரு தளர்வு வந்துடும், ஃபேமிலி பொறுப்பெல்லாம். கணவரே ரிட்டையர் ஆயிட்டாரு, அப்புறம் நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் தான் தோணும். பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, டெலிவரி எல்லாம் பார்த்தாச்சுன்னு இருக்கும். நீங்க அப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. இது சரியான முடிவா என்னன்னு நினைக்காம நீங்க தைரியமா ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா எல்லா லேடிஸ்க்கும் நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க? அப்படி பண்ணலாமா?
0: எல்லாருமே லேடிஸ் வந்துங்க, ஜென்ரலா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்க. அந்த ஒற்றுமை தான் ரொம்ப பெருசு. வேலை செய்யறது செய்யாதது அவங்கவுங்க மனப்பான்மை. எல்லாருமே பணத்துக்காக பண்றாங்கன்னு சொல்ல முடியாது என்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்றவங்க, நம்ம திறமை வந்து
1: வெளியில
0: வரணும். ரெண்டாவது, அதனால இன்னும் 10 பேர் பலன் அடைகிறாங்கல்லங்க. இப்ப நம்ம வேலைக்கு வச்சிருக்கிறவங்களும் சரி, அவங்களை வேலைக்கு வச்சிருக்கிறேன்னு நினைக்க மாட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாக்டருக்கு எப்படி வச்சிருக்கிறோம் அதே மாதிரிதான். அந்த மாதிரி இருக்கங்காட்டி தான் ஆளுக்கு இருக்காங்க, இல்லைன்னு இருக்கவே மாட்டாங்க. அவங்க இங்க இன்னொரு பக்கம் ஒரு 1000 சம்பளம் ஜாஸ்தி வந்தா போயிடுவாங்க. பட் அந்த மாதிரி இல்லாம எல்லாம் அவங்க வீட்டுல விசேஷங்களுக்கு நம்ம பலகாரம் எல்லாம் கொடுத்து அனுப்பேன். குழந்தைங்க என்ன சொன்னாங்கன்னு கேப்பேன். அவங்க வாயிலையும் ஃபீட்பேக் வாங்குவேன். அப்புறம் அவங்க வீட்டுல வந்து அவங்க கெஸ்ட் யாராவது வாங்கிட்டு வந்தா அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்களாமா. அம்மா அது மாதிரி இல்ல
1: பாத்தீங்களா
0: அப்படின்ட்டு. அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா
1: இருக்காதா?
0: ஆமாங்க, அதெல்லாம் ஒரு பர்த்டேனாலும் எதுனாலும் அவங்களையும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். அதுதான் நாம
1: படிச்சா போதும் இல்லையா. அவங்க எவ்வளவு ஹாப்பியா வேலை செய்வாங்க, சந்தோஷமா வேலை செய்வாங்க, லாயலா இருப்பாங்க.
0: எல்லாருமே சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. எப்படி காலையில வேலைக்கு வர்றப்ப சிரிச்சுட்டு வர்றாங்களோ, சாயந்தரமும் அதே மாதிரிதான் சிரிச்சுட்டு தான்
1: பாருங்க. ஒர்க்கிங் பிளேஸ் வந்து அவங்களுக்கு இவ்வளவு ஹாப்பியா
0: கம்ஃபர்டபுளா இருக்கு.
1: கம்ஃபர்டபுளாவும் சந்தோஷமா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கவலை? அது வந்து முக்கியமான இடம். அது ஒரு ஸ்வீட் காரம் பண்ணல, இனிமையான பொருள், அதாவது ஸ்வீட் பண்ற இடம். அப்கோர்ஸ் காரமும் இருக்கு. ஸ்வீட் பண்ற இடம் போது அந்த இடமும் சூழலும் இனிமையா இருக்கும் போது எல்லாம் டபுள் தமாக்கா மாதிரி பொருள் வந்து, ப்ராடக்ட் வந்து நல்லா வருது. இல்ல
0: நெய் போட்டு பண்ற இடத்துல எனக்கு அது தோணுது, ஆக்சிஜன் நிறைய உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனால அந்த நெய் போட்டு பண்ற இடத்துலயே அந்த மகாலட்சுமி வந்துருங்க. அதனாலதான் இந்த ஸ்வீட்டு காரம் எனக்கு பிடிச்சது. காரத்திலையும் கூட நாங்க பட்டரே தான் யூஸ் பண்ணுவோம், மத்த வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டோங்க. அதுல எல்லாம் விஷயம் இருக்குதுங்க. நாம நல்லா பண்ணினாதானு நம்மளை சுத்தியும் நல்லது நடக்கும்.
1: சரி, இப்ப வந்து நீங்க தான் இந்த பிசினஸ்ல இறங்கி இருக்கீங்க. அவங்களாம் நல்லா படிச்சாங்க, வேலையில இருந்தாங்க, வேலையில இருக்காங்க, வீட்டுல உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்றாங்க, சொந்த உங்களுக்கு பிசினஸ்ல ஹெல்ப் பண்றாங்க. ஆனா சம்டைம்ஸ் ஆளுங்க எல்லாம் இல்லாதப்ப ஒரு சண்டேல ஆர்டர்ஸ் வரும், நீங்களே உட்கார்ந்து அந்த பேக்கிங் எல்லாம் பண்றீங்களே, அது எப்படி உங்களுக்கு இந்த வயசுல? வயசு கேட்க கூடாது, இருந்தான் கேக்குறேன். இப்ப உங்க வயசு என்ன?
0: எனக்கு 78 முடிய போகுதுங்க.
1: 78 முடிய போகுது.
0: செப்டம்பர்
1: இந்த வயசுலயும் சுறுசுறுப்பா அந்த பேக்கிங் எல்லாம் கரெக்டா பண்றீங்க நீங்களே, அது அழகா.
0: இப்போ எங்க டாக்டர்ன்னு வைங்க, அவங்க யூஎஸ் கிளம்புறாங்க இல்ல ஒரு பக்கம் கிளம்புறாங்க, எனக்கு வேணும்னா நான் ஓடி போய் பேக் பண்ணுனா பண்ண மாட்டேனா? பண்ணுவேன்லங்க. அதே மாதிரிதான் அவங்களையும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண சலிப்பே தெரியாதுங்க. அப்புறம் ஆர்டர் வந்து அப்படிதான், திடீர்னு சண்டே வந்து கேட்பாங்க. சண்டே கேக்குறப்போ சில சமயம் சிரமம் தானுங்க. ஆனா இப்பவும் நான் வந்து 4.5 கிலோ ஒரு பேட்ச்க்கு லட்டு நான் ஒத்தையிலே போட்டனால எல்லாம் போட்டுருவேன். ஆனா சண்டே வேணும்னு சொன்னா சாட்டர்டே போட்டு கொடுத்துருவாங்க.
1: ஆளுங்க இல்லன்னா கூட நீங்களே போட்டுருவீங்க.
0: நான் எப்படியாவது முயற்சி பண்ணி இவங்க கூட எதுக்கு சண்டே அன்னைக்கு எடுக்கிறேன் அப்படிமா.

0: அப்புறம் வந்து முடியாதுன்னு சொல்றது இல்ல.
1: அதாவது இன்னொன்னு, நீங்க டிமாண்ட் கேட்ட சப்ளை, அப்ப என்னன்னா உங்ககிட்ட எல்லா பொருளும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும்.
0: ஆமா,
1: கேட்டவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் போது அதுவும் லிமிட்டடா தான் பண்றீங்க, மூணு நாளுக்கு வச்சுக்கிற மாதிரி பண்ணுவீங்க இல்லையா? அப்ப அது ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம கடையில வாங்குறோம், அதுக்கு பெருசா எக்ஸ்பைரி டேட்டுன்னு இருக்காது இல்லையா, நமக்கு தெரியவும் தெரியாது. ஆனா வீடுங்கும் போது தெரியுது. இப்ப நீங்க சொல்லும் போது மூணு நாளுக்கு மேல வைக்க கூடாது, கரெக்டா பண்ணணும் அதெல்லாம் சொல்றீங்க. வெளியில அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதனாலதான் உங்களோட பொருளை எல்லாரும் விரும்புறாங்க இல்லையா?
0: ஆமாங்க. ஆனா வந்து நாம அந்த கடையில பண்ற குவான்டிட்டி நம்மளால செய்ய முடியாது, அது வாஸ்தவம். பொட்டுக்கடல மாவு எவ்வளவு போட்ட, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கணுங்க. நாம அவங்கள வந்து விடக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லா. பட் வந்து அவங்களுக்கும் விஷயம் தெரியணுங்க, இதெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாதுமாங்க. சொல்லாட்டி எப்படிங்க அவங்க பண்ணுவாங்க? நான் ஒரு நாளைக்கு வெளியே போறேன், ரெண்டு நாள் ஆயிடுது, அப்ப வேலை நடக்கணும் இல்லைங்க. என் நேரம் இந்த போன்ல வந்து சொல்லி சொல்லி கரெக்ட் பண்ணிடுவேன். என்ன பண்றீங்க என்னடி, கேமரா இருக்குங்க, அதனால எங்க இருந்தாலும் பாத்துக்கலாம். பட் நம்பிக்கை இல்லாம இல்லைங்க, அவங்களும் ஏமாறக்கூடாது இல்லைங்களா? நம்பிக்கை இல்லாம ஒரு ஆளை ஒரு நிமிஷம் கூட வைக்க முடியாது. அவங்க வந்து தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணவும் மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியும் இல்லைங்க.
1: ஆமா, கரெக்ட். இப்போ நீங்க வந்து ஒரு லேடி, அதுவும் தட்டு லேட்டா 62 வயசுக்கு மேல அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா இப்ப ரன் பண்றீங்க. அந்த பிசினஸ் பண்றது லேடிஸ்க்கு பொருத்தமானது தானே? பண்றது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா?
0: கண்டிப்பாங்க. அதாவது ஜென்ஸ் நல்லா பண்றாங்க, பட் லேடிஸ் வந்து அவங்களுக்கு சளைச்சவங்க கிடையாது, அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. சந்தர்ப்பம் தானுங்க, சந்தர்ப்பம் வந்ததுன்னா எப்பேற்பட்டவங்களும் செய்வாங்க. ஆனா செய்ய கூடாது, அதாவது பலர் பல விதமா வந்து அவங்களுக்கு எக்கச்சக்கமான வசதி இருக்கும், அவங்க எதுக்கு தேவை இதெல்லான்ட்டு. அப்படி அப்படியே இருந்தாலும் அவங்க வாக்கிங் போய் கொஞ்சம் நல்லா ஹெல்த் வச்சுக்கோனுங்க. என்னதான் பணம் இருந்தாலும் கொஞ்சமாவது பேசிக்கா சமையல் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சமையல்காரரே வரல, ஒரு ஏதோ ஒன்னு ஆச்சு, அப்ப வந்து கொஞ்சம் தெரியணும் இல்லைங்க, நம்மளாட்ட தெரியலனாலும். பட் சமையல் வந்து விருப்பப்பட்டு செஞ்சாதாங்க நல்லா வரும்.
1: ரொம்ப கரெக்டா சொன்னீங்க.
0: அது வந்து எனக்கு சர்வன்ட் இருக்கு, அவங்களே செய்வாங்க அப்படின்னா அவங்க பாருங்க டக்குன்னு ஏதோ ஒன்னு ஆயிடுது. கொஞ்சம் வந்து பிராக்டிக்கலா செய்யணும், செஞ்சுட்டே இருக்கணுங்க.
1: சரிம்மா, இந்த கோவிட் டைம்லாம் நீங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டீங்களா? ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒன்னும் பெருசா பிசினஸ் இருந்ததா இல்லையா?
0: கோவிட் டைம்ல வந்துங்க கொஞ்சம் ஷெட்டு எல்லாம் ஆல்டரேஷன் பண்ண, அப்பதான் அவங்க இந்த SSVM அந்த அம்மா கூட சொன்னாங்க, நீங்க இதெல்லாம் பண்றீங்க, பேசாம டிஃபனும் போட்டுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது அந்த மாதிரி. அப்ப வந்து எங்களால் அது மட்டும் செய்ய முடியலைங்க. எங்களுக்கு தண்ணி எல்லாம் அந்த வெளியே போறதுக்கு வசதி கிடையாது, பட் அந்த வசதி எல்லாம் கிடையாது. ரெண்டாவது அதுக்கு லேபர் நிறைய வேணுங்க. இதுனா டக்குன்னு 4 கிலோவா ஒரு ஹெல்பரை வச்சு பண்ணி கொடுத்துடலாம், ஆனா அது வந்து அப்படி பண்ண முடியாதுங்க. ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ரொம்ப இருக்குதுங்க. இப்பவும் எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் கிடைச்சதுன்னா சமையல் செய்யலாங்க. பட் கோவிட் டைம்ல தான் நாங்க வளர்ந்தது. கோவிட் டைம்ல டாக்டர்கள்லாம் தேடி புடிச்சு வந்துட்டாங்க, ஏன்னா இவங்க நல்லா பண்றாங்க நல்லா பண்றாங்கன்னு சொல்லி சொல்லி டாக்டர்ஸ் வந்தாங்க, ஆடிட்டு வந்தாங்க, லாயரு எல்லாருமே அந்த டைம்ல வந்து கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சு.
1: பரிமளா அம்மாவோட அவுட்லெட்டுக்கு வந்துட்டாங்க,
0: வந்துட்டாங்க.
1: கோவிட் அந்த டைம் கூட உங்களை தேடி வந்திருக்காங்க.
0: கோவிட் கரெக்ட் தானுங்க. கோவிட்ல வந்து அவங்க வந்து பாப்பாங்க எப்படி செய்யறாங்க
1: என்ன,
0: மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கேப்புகள் எல்லாம் போட்டு நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் யாருமே அப்புறம் நாங்க உள்ள அலோவ் பண்றது இல்லைங்க. அந்த கோவிட் டைம்ல தான் எல்லாரையும் நிறுத்தணும். அப்புறம் அது அப்படியே நின்னது நின்றுடுச்சு. இப்ப எல்லாம் வந்தா அவங்க நம்ம பேக் பண்ணி ரெடியா வச்சிருப்பேனுங்க, சொல்லிட்டு வந்தா ரெடியா இருக்கும், இல்லைன்னா டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துருவோம்.
1: வெரி குட். நீங்க வந்து இத்தனை வருஷம், அதாவது 17 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இந்த பிசினஸ், அதான் நீங்க சொல்லிட்டீங்க இது வந்து எனக்கு பண்ணணும்னு ஆசை, அதுக்கெல்லாம் லேபர் இது ஜாஸ்தி, இடமும் பத்தாது, ஏன்னா இடம் இருக்கிற இடத்துலதான் உங்களால பண்ண முடியும். இது இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணணும் இருக்கா, இப்படியே ஓட்டிட்டா போதும்னு இருக்கு? உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாள் பண்ணணும்னு இருக்கா?
0: ஆளுகளை வச்சு பண்ணலாங்க நிறைய வந்து, ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. எங்களுக்கு சொல்றேங்க, ஜெனரலா நான் வீட்டை பாத்துக்கோனுங்க, மெயினா வந்து அம்மாவை பாக்கணும், அம்மா 93 ஆச்சு, 94 ஆயிடுச்சு, அதனால அவங்கள வந்து விட முடியாது அம்மா. அதே மாதிரி

0: மாதிரி வீட்டில் அவருக்கும் 89 ஆயிடுச்சு. அதனால அவங்களையெல்லாம் பார்த்தது போக
1: ஓ, அந்த கடமையும் இருக்கு உங்களுக்கு.
0: நிறைய இருக்கு. அதனால தான் நான் இப்பவும் 4-5 மணினாலும் எந்திரிச்சுக்குவேன். ஏதோ ஒரு வேலை பேக் ஒர்க்கு இருக்குதுங்க. முறுக்குன்னா சாதாரணமாக இல்லை. நாம் எந்திரிச்சு ஊற வச்சு அதை கழுவி வச்சாதான் அவங்க வந்து செய்ய முடியும். அவங்க டைமுக்கு வரமாட்டாங்க. 10:30, 11, 12 கூட ஆகும். சீக்கிரம் வந்தா சீக்கிரமா போயிடலாம். அதுவெல்லாம் தெரிஞ்சுக்கோனுங்க.
1: இல்லத்தரசின்னு சொல்றோம். நீங்க என்னதான் பிசினஸ் பண்ணியிருந்தாலும் வெளியில வேலைக்கு போயிருந்தா கூட அவங்களோட கடமை வீட்டுல இருந்துட்டு தான் இருக்கும். கணவன் செய்யணும், அம்மாக்கு செய்யணும், குழந்தைங்களுக்கு செய்யணும். நீங்க சொல்ற மாதிரி பேரம் பேத்தி வேற இருக்காங்க, அவங்களுக்கு செய்யணும் இல்லையா? பாட்டி கிட்ட ஆசையா வந்து கேட்கும் போது எதை செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியும் இல்ல? சின்ன வயசுல இருந்து அப்படிதான் இருந்திருப்பீங்களா? ரொம்ப என்டர்பிரைசிங்கா இருந்திருப்பீங்க.
0: ஆமாங்க. எனக்கு எப்பவுமே யாராவது கெஸ்ட் வந்தா உடனே அவங்களுக்கு என்ன கொடுக்க யோசனை பண்ணுவேன். ஒரு பணியாரம் மாவு ரெடியா இருந்தா பணியாரம் ஊத்தி, அப்பெல்லாம் ஹெல்பர்கள் இருந்தாங்க. சட்னி போட்டு வேணா சட்னி போட்டு வந்துருவாங்க, உட்கார வச்சு சாப்பாடு போட்டு ஈவினிங்னா ஸ்நாக்ஸ் கொடுத்து, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அம்மா பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க, சொல்லுவாங்க இல்லைங்க, செல்விருந்தோம்பி வருவிருந்து பாத்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்கன்ற மாதிரி எனக்கு இருந்தது. அது எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. இந்த
1: காலத்துல விருந்தோம்பல்
0: தான், விருந்தோம்பல் இருந்தா தான் இப்படி நம்மளை வந்து பெருசு பண்ணி இருக்குது.
2: நேயர்கள், இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்கள் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா,
1: தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்கள் நேர்முகம் பகுதி 2 அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம்.
3: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ், ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸ் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
4: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான மதிய வணக்கங்கள் சொல்லிட்டு வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் அஜய் மனோன்மணி. பொதுவா பாராட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட யாராவது பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ பாராட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒன்னா இருக்கு. அப்படி ஒரு நாள் முழுக்க வேலை பார்க்குற பெண்களுக்கு, இல்லை வெளியே வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை வீட்லேயே குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கிற பெண்களாக இருக்கலாம், அவங்க எத்தனையோ வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி பெண்களுக்கு பாராட்டு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு எனர்ஜி மாதிரி. எதுக்காக அப்படின்னா, நீ மற்றவங்களால் கவனிக்கப்படுற, நீ முக்கியமானவள், உன்னுடைய முயற்சி வேலை இது எல்லாமே மதிக்கப்படுது, அங்கீகரிக்கப்படுது அப்படின்னு அவளுக்கு தெரியப்படுத்துறது தான். அந்த பாராட்டு அவங்களோட நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ இன்னைக்கு நம்ம வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் ஒரு பெண்ணுக்கு பாராட்டு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9585800103 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் நம்ம ஹலோ தோழி நிகழ்ச்சியோட போஸ்டர் காத்துட்ருக்கு. ஸோ அந்த போஸ்டர் கீழே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யலாம்.

0: கேட்டுட்ருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் வந்து நம்ம கேட்டிருந்தோம் ஒரு பெண்ணுக்கு பாராட்டு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் இணைகிறதுக்காக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, யார் எங்கேருந்துன்னு பார்த்துருவோம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம். வணக்கம், நகர்ல இருந்து புவனேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்க, சொல்லுங்க, உங்களுக்கு பெண்களுக்கு பாராட்டு எவ்வளவு
1: கேட்டேன் மேடம். ரொம்ப நல்லா அதா கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா ஒரு பெண்ணுக்கு பாராட்டுதல் ரொம்ப அவசியம் மேடம். ஏன்னா அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அது பாராட்டுன்னு சொல்றதை விட அது ஒரு என்கரேஜ்மெண்ட். அவங்க மேற்கொண்டு நல்லா பண்ணணும், நம்ம இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணும்ங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தும் மேடம். கண்டிப்பா நம்ம ஒரு சமையல் பண்றோம், அது நல்லா இருக்குன்னு மத்தவங்க பாராட்டும் போது கிடைக்கிற சந்தோஷமே வேற எதை எதிர்பார்த்து நம்ம பண்ணல இல்லையா? நம்ம ஒன்லி எதிர்பார்க்கறது ஒரு பாராட்டு, அது நம்மளை மேற்கொண்டு இன்னும் இன்னும் நம்மளுடைய விஷயங்களை வந்து செய்ய வைக்கும் மேடம். அதனால கண்டிப்பா ஒரு பெண்ணுக்கு பாராட்டுதல் ரொம்ப அவசியம் மேடம். அதுக்குதான் ஊக்குதெல்லாம் பின்னாடி ஒரு ஆண் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்றோமோ அவ்வளவு தூரம் நல்ல முறையில நம்மள வளர்ச்சி அடைய உதவும் மேடம்.
0: ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில இணைந்து பேசினதுக்கு. தென் பொன்முடியில இருந்து நாகமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்கு பாராட்டு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. வீட்டில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை கூட பாராட்டினா இன்னும் அவங்க உத்வேகத்தோட வேலை செய்வாங்க. நமக்கு அடுத்தவங்க பாராட்டு தரணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நாமளும் நம்ம கண்ணு முன்னாடி வேலை செய்கிறவங்கள வந்து கண்டிப்பாக மனமுவந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

12:14 கேட்டுட்டு வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பெண்களுக்கு பாராட்டு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ரமண முதலிப்புதூர்ல இருந்து ராஜேஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள் வீட்லையும் ஆகட்டும் வேலை செய்கிற இடத்துலையும் ஆகட்டும் அங்கே கிடைக்கக்கூடிய பாராட்டுக்கு தனி மதிப்பு தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மதுக்கரையிலிருந்து பெரியசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட மனைவியின் சமையலை தினமும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாராட்டுறத வழக்கமாகவே நான் வச்சிருக்கேன். அவங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அங்கீகாரம் மட்டும்தான். இப்படி பாராட்டும் போது இன்னும் கொஞ்சம் அன்பு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.

0: 12:20 கேட்டுட்டு வசந்த இல்லம். ஹலோ தோழி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு பெண்ணுக்கு பாராட்டு அப்படிங்கறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில ஒரு நேயர் இணைய காத்திருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கங்க.
0: வணக்கம்.
1: நிகழ்ச்சியில
0: இணைந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க.
1: நன்றிங்க.
0: நேயர்களே, உங்களோட கருத்துக்களையும் நீங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9585800103 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஃபேஸ்புக்ல ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க பதிவு செய்யலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்

கேட்டுட்டு வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில வந்து ஒரு பெண்ணுக்கு பாராட்டு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். யாரு பாலகிருஷ்ணா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பூமிக்கு தாயானவள் பெண் தான், அவங்கள பாராட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம், அது மட்டும் இல்லாம அவங்கள நம்ம கண்டிப்பா ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவினாசில இருந்து மாதவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு பாராட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ஏன் அப்படின்னா வாழ்வினுடைய ஆதாரம் அவங்க தான், இனங்கள்ல உயர்ந்தவள் அவள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை மாதிரி சூப்பர் அனுப்பியிருக்காங்க. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9585800103 அப்படின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம்.

பன்னெண்டு மணி 36 நிமிஷம் கேட்டுட்டு வசந்த இல்லம். ஹலோ தோழி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு பெண்ணுக்கு பாராட்டு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். முத்துலட்சுமி முத்துராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க வீட்டில் நான் என்ன செஞ்சாலும் எங்க வீட்டுக்காரர் பாராட்ட மாட்டாரு, ஆனா திடீர்னு ஒரு நாள் என்னைக்காவது நீ குழம்பு நல்லா வச்ச, சாப்பாடு சூப்பரா செஞ்ச அப்படின்னு சொல்லி திடீர்னு என்ன சர்ப்ரைஸா பாராட்டுவார், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நாம எப்படி பாராட்டு எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நாமளும் அடுத்தவங்களோட வேலைகளை மதிக்கணும், பாராட்டணும். இது நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, உன்னை விட்டால் யாருமே இதை பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்காகவது நம்ம ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களோட ஒரு டேவே ஸ்பெஷலாக மாற்றும் அப்படின்னே சொல்லலாம்.

அதனால மனசுல இருக்கிறத சொல்ல தயங்காதீங்க. அது பாராட்டோ புகழ்ச்சியோ கிடையாது, ஒரு சின்ன அங்கீகாரம் தான். ஒரு தடவை நாம ஒருத்தவங்களை பாராட்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஹாப்பி கண்டிப்பா நமக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு மத்தியானம் ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில உடுமலைப்பேட்டை வட்டம் போளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு. ஈவினிங் 5 மணிக்கு சித்திரசவானம் நிகழ்ச்சியில கதைகள் வழியே திருக்குறள். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து கரும்பை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள். 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் நேயர் விருப்பம் கேட்கலாம்.
1: 40 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களோ பெண்களோ கண்டிப்பா அவங்களோட உடலை தகுதியா வச்சுட்டு உடலை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு பரிசோதனைகள் தேவைப்படும். அந்த பரிசோதனைகள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படின்னு சொல்றோம். ஏன் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு சொல்றோம்னா, ஒரே தடவை அந்த பேஷண்ட்டுக்கு பிளட் எடுத்தாங்கன்னா பல உறுப்புகளோட பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பிளட் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம செக் பண்ண முடியும். அதோட ரிப்போர்ட் வந்து ஒரே சாம்பிளில் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால தான் அது பேர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு சொல்கிறோம். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மூலிமா கொலஸ்ட்ரால் லெவல், அப்புறம் ஈரலோட ஃபங்க்ஷன், லிவரோட ஃபங்க்ஷன், கிட்னியோட ஃபங்க்ஷன், நம்ம ரத்த அளவு எவ்வளோ இருக்குது, ரத்தம் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்மளால் செக் பண்ண முடியும். அதே மாதிரி நுண் சத்து, நமக்கு தேவையான நுண் சத்தெல்லாம் உடம்புல எப்படி இருக்குது, இந்த வைட்டமின், கால்சியம், D3 இதெல்லாமே எப்படி இருக்குங்கிறத நம்மளால செக் பண்ணிக்க முடியும்.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நார்வே பயணத்தின் 2வது நாளான இன்று நடைபெறும் இந்த மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையும். புதுமை கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நார்டிக் நாடுகளுடனான பொருளாதார வர்த்தக நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுகள் நடத்த உள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெலவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். மத்திய மண்டல கவுன்சில் உயர்நிலை குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை செயலர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் இந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங், ஹனோயில் அந்நாட்டு அமைச்சருடனான தமது சந்திப்பு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சுகள் அமைந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் தெரிவித்துள்ளாா்.

0: ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது 22 நிமிடத்திற்குள் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்புகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கை நாட்டின் ராஜதந்திர செயல்பாட்டை உறுதி செய்ததாகவும் முப்படைகளின் ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமைமிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98.64 ரூபாயாகவும் டீசல் விலை 91.58 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104.49 ரூபாயாகவும் டீசல் விலை 96.11 ரூபாயாகவும் உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 68 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரயில் பாதை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும், பயணிகளின் துரித போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் புறநகர் ரயில் சேவையில் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மகேந்திரா சிட்டி, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்துறை மண்டலங்களும் இந்த ரயில் வழித்தடம் மூலம் பயனடையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப்பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நாய்களை முகாம்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் 1 உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு, ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப்பெற முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபரை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பீஜிங் சென்று பேச்சு நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடன் சீனா நிலையான நல்லுறவுகளை பராமரித்து வரும் சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கேட்டுக் கொண்டதன் பேரில் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளுடன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் விரைவில் செய்து கொள்ளப்படும் என்றும், அணு ஆயுதங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சான்டியாகோவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மசூதிக்குள் புகுந்த 2 சிறுவர்கள் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும், பின்னர் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாகவும் சான்டியாகோ

0: காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் வரும் அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான G20 நாடுகளின் நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீன தைபேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் பவினா பட்டேல், சோனல் பட்டேல் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் சுபம் வத்வா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரஜ் பொம்மதேவரா, நீரஜ் சௌஹான், யஷ்தீப் போகே, சஹில் ஜாதவ், குஷால் தலால் ஆடவர் பிரிவிலும், கீர்த்தி சர்மா, அங்கிதா பகத், ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்க உள்ளனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-23, 21-16, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் பை யு போவை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-8 என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கீத் வாங்கை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் புஷ்கரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இனி பூந்தென்றல் கேட்கலாம். பூந்தென்றலில் முதல் பாடலாக காத்து வாக்கல 2 காதல் திரைப்படத்திலிருந்து.

0: இதுவரை பூந்தென்றல் கேட்டீர்கள்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான மதிய வணக்கம் சொல்லிட்டு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜே மனோன்மணி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹாலிவுட் படத்தை பத்தி நம்ம பேசுவோம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா ஸ்ட்ரைக்கிங் தி பேலஸ். நம்ம பொதுவாக ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே அழகான பெரிய லாபி, கிளீனான டைல்ஸ், ரூம்குள்ளே போனால் எல்லா பொருளும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு டீமே வேலை செஞ்சுருப்பாங்க. அதாவது பெட்ஷீட் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ரூம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், குப்பை எடுத்து அதை ஓரமாக க்ளீன் பண்ணி அந்த வேலை செய்கிறதா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டீமே வேலை செய்வாங்க. இவங்கள பற்றி நம்ம பெருசாக எதுவும் யோசிச்சுக்க மாட்டோம். இப்படிப்பட்ட இன்விசிபிள் மனிதர்களோட வாழ்க்கையை காட்டுற படம் தான் இந்த ஸ்ட்ரைக்கிங் தி பேலஸ்.

கேட்டுட்டு மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஸ்ட்ரைக்கிங் தி பேலஸ் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த படத்துல ஈவா அப்படிங்கிற ஒரு பெண் பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரண்மனை மாதிரியான ஒரு ஹோட்டல்ல டெம்பரரியா வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. ஈவாக்கு இந்த வேலை ஒரு சாதாரண வேலை மட்டும்தான். சம்பளம் வாங்கணும், லைஃப் நல்லா ரன் பண்ணணும், அவ்வளவுதான் அவளோட ஆசை எல்லாமே. ஆனா வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம்தான் அந்த வேலையோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறா. இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்ற பெரிய பெரிய விஐபி செக் இன் ஆகி செக் அவுட் ஆகிற வரைக்கும் எல்லாமே இந்த ஈவா ஒர்க் பண்ணக்கூடிய டீம்ல இருக்கவங்க தான் பாத்துக்கணும். இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்க்கு ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளோட ரெண்ட் எவ்வளவு வருமோ அதுதான் ஈவாவினுடைய சம்பளமா இருக்கு. ஸோ இந்த ஈவா என்ன பண்றான்னா,

இந்த ஹோட்டலில் ஒரு டீமில் போய் ஜாயின் பண்ணுறா. சைமன் அப்படிங்கிற ஒரு பெண் ஈவாக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, ஹோட்டல் ரூம் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், அந்த ரூமில் என்னென்னலாம் பொருள் எங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏ டு செட் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஈவா அந்த ரூமில் இருக்க ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறா. அப்புறம் அந்த ரூமை ரெண்டு பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணுறாங்க. கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆறு ரூமையும் ரெண்டு பேரும் கிளீன் பண்ணுறாங்க. சேம் டைம் என்ன ஆகுது அப்படின்னா, தினமும் ஒரு குரூப், அதாவது ஹவுஸ் கீப்பிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க அதிகமான சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் முன்னாடி தினமும் போராட்டம் பண்ணுறாங்க.

6:17 கேட்டுட்டு மணி ஒன்று மலர் ஒன்று. பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய பெண்களின் வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஸ்ட்ரைக்கிங் தி பேலஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹோட்டல்ல ஒரு நாள் ஒரு லேபர் வந்து மேனேஜர் கிட்ட லீவ் கேட்க போறாங்க. அந்த மேனேஜருக்கு வந்து இதை விட பெரிய போஸ்டிங்ல இருக்க ஒரு லேபர் வேலையை விட்டு போறதாகவும் அந்த வேலையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லேபர் வந்து கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு தேவைப்படுது. ஆனா அந்த மேனேஜர்

மேனேஜர் அந்த வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில நாட்கள் இப்படியே போகுது. ரொம்ப ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு நிறைய வேலைகள் அந்த ஹோட்டலில் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அதே சமயம் ஹோட்டலுக்கு வெளியவும் சில லேபர்ஸ் வந்து சம்பள உயர்வுக்காக 3 மாசமாக போராடிட்டே இருக்காங்க. ஆனால் ஹோட்டல் நிர்வாகம் எதையுமே காது கொடுத்து கேட்கவே கிடையாது. தொடர்ந்து வேலையும் செஞ்சுட்டு அதே சமயம் போராடிட்டும் இருக்காங்க. இந்த ஈவா டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா இந்த போராட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கா. தினமும் போக வர ஹோட்டலுக்கு வெளியே போராட்டம் நடக்கிறத பார்க்குறா. ஈவா டீம்ல இருக்க எல்லாருமே கை கால் வலியோட எக்ஸ்ட்ரா டியூட்டியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சம்பளம் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக. ஒரு கட்டத்தில் இந்த ஈவா டீமும் இறங்கி எங்களுக்கு சம்பளம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. இந்த டீமில் நிறைய பேர் இதுக்கு மேலே வந்து இந்த ஹோட்டலில் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு போயிடுறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா கிளீன் பண்ணுற ரூம்ஸ் அதிகமாகுது, ஆனால் வேலை செய்கிற ஆட்கள் ரொம்ப கம்மியாகிடுறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் டீம்லேருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போராட்டம் வந்து ஹோட்டலுக்கு வெளியே பெருசாக ஆரம்பிக்குது. அந்த டைமில் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க.

ஒரு மணி 24 நிமிஷம் கேட்டுட்டு மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஸ்ட்ரைக்கிங் தி பேலஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சில நாட்கள்ல ஈவா டீம்ல இருக்க ஒரு லேடி சண்டை போட்டுட்டு வெளியே வேலையை விட்டு போயிடுறாங்க. அப்புறம் இன்னொரு லேபர்னால வேலை செய்ய முடியறது இல்ல, வயசாகிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களையும் வேலையை விட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக புதுசா நிறைய ஆட்களை வந்து ஹோட்டல்ல வேலைக்கு எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த ஈவாக்கும் வேலை செய்ய பிடிக்காம போராட்டத்துக்கு வந்துடுறான். அப்புறம் இந்த போராட்டம் பண்ற டீம் மேனேஜ்மெண்டோட ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்ல என்னென்ன மாதிரி கோரிக்கைகள் வைக்கிறாங்க அப்படின்னா, சீனியாரிட்டி படி நீங்க நிறைய சம்பளம் கொடுக்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு ரூமும் கிளீன் பண்றதுக்கு வேக்கம் கிளீனர் இல்லாதனால ரொம்ப டிலே ஆகுது, அதனால நீங்க வந்து எல்லாருக்கும் அது நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகளை வந்து முன் வைக்கிறாங்க. பயங்கரமான கான்வர்சேஷன் ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட் டீமுக்குள்ளயும் நடக்குது. ஆனா கடைசியில இந்த மேனேஜ்மெண்ட் டீம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதே சம்பளம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. திரும்பவும் எல்லாரும் போராட்டத்தை கண்டினியூ பண்றாங்க. ஆனா இந்த தடவை ரொம்ப வித்தியாசமான முறையில போராட்டத்தை கண்டினியூ பண்றாங்க. எப்படி அப்படின்னா, போராட்டத்தில் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிரான போராட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இல்லாமல் ரொம்ப ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன் இப்படி அப்படின்னா, வித்தியாசமான இந்த போராட்டத்தை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கும் போது இவங்களோட கோரிக்கை ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நினச்சாங்க. அதே சமயம் வந்து நிறைய டிவி சேனல்ஸ்லாம் வந்து இவங்களோட போராட்டத்தை பற்றி கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த போராட்டத்தில் நிறைய டிவி சேனல்ஸ் இவங்களை வந்து பேட்டி எடுக்கிறாங்க.

கேட்டிருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஸ்ட்ரைக்கிங் தி பேலஸ் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். 2024 வெளியான இந்த ஸ்ட்ரைக்கிங் தி பேலஸ் திரைப்படத்துல மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிரான ஒர்க்கர்ஸ் போராட்டத்தை ரொம்ப வித்தியாசமா ஃபேஷன் ஷோ வச்சு மக்கள் கூட்டத்தை வர வச்சு போராட்டம் பண்றதால நிறைய டிவி சேனல்ஸ் பேட்டி எடுக்கிறாங்க. அதுல இவங்களோட எல்லா குறைகளையும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, குறைவான சம்பளம், அதிக நேர வேலை, லீவ் தராதது, ஒழுங்கான சாப்பாடு இல்லாதது, வெக்கேஷனுக்கு பணம் தராதது, இப்படி பல குறைகளை அந்த ஹோட்டல் பத்தி பேட்டியில சொல்றாங்க. சோ இவங்களோட வித்தியாசமான இந்த போராட்டம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இதை பார்த்த மேனேஜ்மெண்ட் டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு வாங்க, திரும்பவும் இதை பத்தி நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா பண்ண ஒரு விஷயம் வந்து கடைசியில ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குது. ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அவங்க கேட்டது எல்லாமே கிடைக்குது. சோ இந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஈவா அந்த பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா, சம்பளம் மட்டும் வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்காக போயிட்டா. இந்த போராட்டத்தின் மூலமா அவங்க வச்ச எல்லா கோரிக்கைகளையும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறைவேற்றி கொடுக்கறாங்க.

கேட்டுட்டு மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஸ்ட்ரைக்கிங் தி பேலஸ் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த படத்துல ஹோட்டல் நிர்வாகத்துக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, எந்த மாதிரி வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. என்னதான் வெளியே வந்து லக்ஸரியா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே கண்டிப்பா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ்க்கு நடுவுலையும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தங்களோட போராட்டத்துல வெற்றி அடைந்த படம் தான் இந்த ஸ்ட்ரைக்கிங் தி பேலஸ். ஸோ இந்த படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கை கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக இவங்களை மாதிரி எத்தனையோ பேர் இன்விசிபிளாக உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள நாம் மறக்கக்கூடாது, மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிற படம் தான் இந்த ஸ்ட்ரைக்கிங் தி பேலஸ்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜி மனோன்மணி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த மாநாடு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக டென்மார்க், ஐஸ்லாந்து, பின்லாந்து நாடுகளின் பிரதமருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். முன்னதாக நடைபெற்ற வர்த்தக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வர்த்தக பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்ட பின்னர் இருதரப்பு வர்த்தகமும் முதலீடுகளும் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். பிரதமர் தமது நார்வே பயணத்தை முடித்துக்கொண்டு தமது பயணத்தின் ஐந்தாவது இறுதிக்கட்டமாக இன்று இட்டலி செல்கிறார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட கூறியுள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் அந்நாட்டு அதிபர் துலாமை இன்று சந்தித்து பேசிய பின்னர் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கிடையே மேம்படுத்தப்பட்ட விரிவான ஒத்துழைப்பு எட்டப்பட்டதை தொடர்ந்து நட்புறவும் வலுப்பெற்றுள்ளதாக கூறினார். இந்தியாவும் வியட்நாமும் ராணுவம், பாதுகாப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மையில் பரஸ்பர நம்பிக்கையுடனும் ஒத்துழைப்புடனும் திகழ்கிறது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் ஜியாங்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் அவர் மேற்கொண்டார். சென்னை புறநகர் ரயில் கட்டமைப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை பணிகளுக்கு 993 கோடி ரூபாய் அளவிற்கு ரயில்வே நிதி அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் ரயில்வழி பாதையில் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இரட்டை ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தற்போது புறநகர் பகுதியில் உள்ள கூட்ட நெரிசலை கையாளும் வகையிலும் செயல்பாடு மற்றும் நேரம் தவறாமையே முன்னெடுத்து செல்லும் வகையிலும் இந்த திட்டம் அமையும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்திற்கு இது வகை செய்வதோடு சிமெண்ட், மோட்டார் வாகனங்கள், உணவு தானியங்கள், இரும்பு, எஃகு போன்றவற்றின் போக்குவரத்திற்கும் இது வழிகோலும். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து 104 ரூபாய் 49 காசுகளாகவும் டீசல் 86 காசுகள் அதிகரித்து 96 ரூபாய் 11 காசுகளாகவும் அதிகரிக்கும்

0: பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை அடுத்து இந்த விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் நமது ராணுவ திறனையும் தகவல் கட்டுப்பாட்டையும் தூதரக சமிஞ்சலையும் பொருளாதார முடிவுகளையும் ஒருங்கே முன்னெடுத்துச் சென்றதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதே கூறியுள்ளார். புதுடெல்லியில் வளத்திற்கான பாதுகாப்பு நீடித்த நிலையான தேச வளர்ச்சி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் இந்த துல்லிய தாக்குதல் தீவிரவாத கட்டமைப்பை தகர்த்ததாக எடுத்துரைத்தார். தடுப்பூசி மற்றும் கருத்தடை நடவடிக்கைகளுக்கு பின்னர் தெரு நாய்களை வீதிகளில் விடக்கூடாது என்ற முந்தைய உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக 2025 ஆண்டு நவம்பர் மாத ஆணையை மாற்றியமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் மீது இன்று விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் அத்தகைய நாய்களை அதற்கான முகாம்களில் பராமரிக்க அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகள், மூத்த குடிமக்கள், பாதசாரிகள் மீதான நாய்களின் தாக்குதல் கவலை அளிப்பதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்துவதோடு ராபிஸ் நாய்க்கடி தடுப்பு மருந்துகள் இருப்பை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ராபிஸ் தொற்று உள்ள ஆபத்தான நாய்களை கருணை கொலை செய்வது உள்ளிட்ட சட்டத்திற்குட்பட்ட நடவடிக்கைகள் உயர்நீதிமன்ற கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழக அரசின் பல்வேறு குழுக்களின் தலைவர்களும் உறுப்பினர்களும் முதலமைச்சர் திரு விஜயை இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு ஆலோசனைக் குழு, தண்டுவட பாதிப்படைந்தோர் சங்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்க கூட்டமைப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதி இயக்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் கூட்டமைப்பு, சென்னை அணுகல் தன்மை ஆய்வு மையம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் மாற்று பாலினத்தோர் உரிமைகள் ஆர்வலர், சமூக நல அறக்கட்டளை இயக்குநர், சமூக பணியாளர்களும் முதலமைச்சரை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் வருகையும் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் 1 முதல் 3 வகுப்பு வரையிலான புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேட்டை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை நூற்றாண்டு நூலகத்தில் நாளை வெளியிடப்படும் என்று.
1: தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறை வசதி எல்லாம் மேம்படுத்தி குடிநீர் வசதியும் உறுதி செய்யப்பட்டு வகுப்பறைகள், சில வகுப்பறைகள் சேதமடைஞ்சிருக்கும், ஸ்மார்ட் கிளாஸ் தேவைப்படும், அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் அவர்களினுடைய கவனத்திற்கு நாங்க கொண்டு சென்றிருக்கிறோம். ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த காரணம் கொண்டும் இடைநிற்றல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து ஆல்ரெடி நாம் அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதை தீவிரப்படுத்தி இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் வந்து மாணவர்களினுடைய
0: வேலூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் மாணாக்கரை ஏற்றிச் செல்லும் போது விதிகள் மீறப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி எச்சரித்துள்ளார்.
2: அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள் நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று. யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரையும் அழைத்து இத்தனை பேரை தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் த்ரூ ஆர்டிஓ அண்ட் போலீஸ் வச்சு வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளை மூடி சீல் வைத்துள்ளனர். மேலும் 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் 9 படி, TVS மேடு, வசந்தா நகர், நேரு நகர் உள்ளிட்ட இடங்கள்

0: இயங்கி வரும் 26 சாய சலவை ஆலைகளில் சேலம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் தலைமையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சில ஆலைகளில் விதிகளை பின்பற்றாமல் கழிவு நீரை அருகில் உள்ள சாக்கடை மற்றும் கால்வாய்களில் வெளியேற்றியது தெரியவந்தது. தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலக உத்தரவின்படி 11 பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மூடப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் வரும் கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்பங்களை தகுதியுடையவர்கள் இணையதளம் வாயிலாக சமர்ப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதிகளில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டும் பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இன்று அதிகாலை திகனாரை வனப்பகுதியில் இருந்து வந்த யானைகள் ரங்கசாமி கோவில் தோட்டப்பகுதியில் பயிர்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்த வனத்துறையினர் விவசாயிகளுடன் இணைந்து யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். தொடர்ந்து யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து பி.சி. மூர்த்தி.
1: மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் அம்சா கருணன் அர்ஜுனன் இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அக்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையுடன் மோதுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 1:56. இனி கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வெதர் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் திருப்பூர்ல குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் ஈரோட்ல குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில குறைந்தபட்சமாக 18 டிகிரியும் அதிகபட்சமாக 23 டிகிரியும் ஊட்டியில குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் பாலக்காடுல குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் பதிவாக வாய்ப்பிருக்கு.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினத்தில் தேசிய சாதனை ஆய்வு, அதாவது நேஸ் எனப்படும் நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே, மத்திய அரசின் திட்டம் பற்றியதான தகவல்கள் கேட்கலாம். நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே, அதாவது நேஸ் என்பது இந்தியாவில் பள்ளிக் கல்வியின் தரத்தையும் மாணவர்களின் கற்றல் திறனையும் மதிப்பிடுவதற்காக நடத்தப்படும் ஒரு முக்கியமான தேசிய அளவிலான ஆய்வாகும். இந்த ஆய்வு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அதாவது NCERT மூலம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மாணவர்கள் பள்ளிகளில் கற்றுக்கொள்ளும் பாடங்களை எந்த அளவில் புரிந்து கொண்டுள்ளனர் என்பதை அறிந்து கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதே இந்த ஆய்வின் முக்கிய நோக்கமாகும். தேசிய சாதனை ஆய்வு பொதுவாக 3, 5, 8 மற்றும் 10 வகுப்பு மாணவர்களிடம் நடத்தப்படுகிறது. மொழி, கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் போன்ற பாடங்களில் மாணவர்களின் கற்றல் நிலை மதிப்பிடப்படுகிறது. மாணவர்கள் பாடங்களை வெறும் மனப்பாடமாக கற்றுக்கொள்கிறார்களா அல்லது அதன் கருத்தை உண்மையில் புரிந்து கற்றுக்கொள்கிறார்களா என்பதையும் இந்த ஆய்வு மூலம் அறிய முடிகிறது. நாடு முழுவதும் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து மாதிரி முறையில் சில பள்ளிகள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டு இந்த தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. இந்த ஆய்வில் பங்கேற்க மாணவர்கள் தனியாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்வு செய்யப்பட்ட பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் தானாகவே நேஸ் ஆய்வில் பங்கேற்பார்கள். இது பொது தேர்வு மதிப்பெண்கள் போல வழங்கும் தேர்வு அல்ல, மாணாக்கர்களின் கற்றல் திறனை மதிப்பிடும் ஆய்வு தேர்வாகும். இதில் பெறப்படும் முடிவுகள் தனிப்பட்ட மாணவர்களின் மதிப்பெண் பட்டியலில் சேர்க்கப்படுவதில்லை. கல்வி அமைப்பின் கற்றல் தரத்தை அறிய இந்த தேர்வு பயன்படுத்தப்படுகிறது. நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே மூலம் கிடைக்கும் தகவல்கள் கல்வித்துறைக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கின்றன. எந்த மாநிலத்தில் அல்லது எந்த பாடங்களில் மாணவர்கள் மிகவும் பலவீனமாக உள்ளனர் என்பதை கண்டறிய இந்த தேர்வு உதவுகிறது. இந்த தேர்வை அடிப்படையாக கொண்டு ஆசிரியர்களுக்கும் கூடுதல் பயிற்சி வழங்குதல், புதிய கற்பித்தல் முறைகளை அறிமுகப்படுத்துதல், பாடத்திட்டங்களில் தேவையான மாற்றங்களை செய்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் பள்ளிக் கல்வியின் தரம் மேம்படுகிறது. மேலும் நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே ஆய்வு கல்விக் கொள்கைகள் மற்றும் கல்வி மேம்பாட்டுத் திட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மத்திய அரசு இந்த ஆய்வு முடிவுகளை அடிப்படையாக கொண்டு கல்வி தொடர்பான திட்டங்களை மேம்படுத்துகிறது. மாணவர்கள் எந்த பகுதியில் சிரமம் அனுபவிக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அதை சரிசெய்ய தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.

0: இதன் மூலம் ஆசிரியர்கள், பள்ளிகள் மற்றும் கல்வி நிர்வாகம் ஆகிய அனைத்தும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக ஒருங்கிணைந்து செயல்பட முடிகிறது. இதனால் நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே இந்தியாவின் கல்வி அமைப்பை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய முயற்சியாக கருதப்படுகிறது. மாணவர்கள் தரமான கல்வி பெறவும் அவர்களின் கற்றல் திறன் மேம்படவும் இந்த ஆய்வு முக்கிய பங்கு வகிக்கிறது. கல்வி தரத்தை உயர்த்தி மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்வது நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வேயின் முக்கியத்துவம் வாய்ந்த நோக்கமாக உள்ளது.
1: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
2: இனி திரை இசை கேட்கலாம். முதல் பாடல் உனக்கும் இனக்கும் படத்திற்காக தேவிஸ்ரீ பிரசாத்தின் இசையில் கார்த்திக் சுமங்கலி பாடியது. பாடலாசிரியர் கபிலன்.

இசையை நிறைவு செய்யும் பாடல் எங்கேயும் காதல் படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் ராகுல் நம்பியார், நவீன் மாதவன் பாடியது.

0: திரை இசை கேட்டீர்கள். நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இனி தொடர்வது ஊர்புறத்திலே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி கதைப்பாட்டு கேட்கலாம். பாடுவோர் உடுமலைப்பேட்டை பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர். சென்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இது.
2: கோட்டை தலையாரி கொத்தளத்து வீரகாமன், அரமனை தலையாரி ஆளுபட சேவகன், அரமனையில வந்து உத்தரவு சொல்லி அந்த வெட்டுண்ட கத்திய கண்ணுல காமிச்சாங்க. இத பாருங்க, பட்டா கத்தியில இப்பதான் வெட்டிட்டு வாரோ, ரத்தத்தை பாருங்க அப்படின்னு அதை காமிக்கும் போது, சரி அப்பா நான் சொன்ன கட்டளையை நிறைவேற்றிட்டீங்க, நீங்க போயிட்டு வாங்க என்று அவங்களுக்கு உத்தரவு கொடுத்து அனுப்பிச்ச உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமாச்சா? இந்த காளி தேவி கண்ணு செவந்து கடுங்கோபம் ஆகி நம்பினோருக்கு நடராஜன் சொல்லி என்னையவே வேண்டி இந்த மதுரையில எண்ணெய் வித்து சுகசீவிரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காமதேனு பசு கொடுத்த சாபத்தினால இந்த கோவிலிங்கிக்கு மக்கள் வரம் இல்லாம போச்சு. அது தெரியாம எத்தனையோ பல தெய்வத்துகளை எல்லாம் வேண்டி என்ன கொடூரமான ரூபத்துல இங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து நல்ல முறையில வேண்டி வந்தவ இப்படி ஒரு அவகாரத்தை நினைச்சு ஆக்கினைக்குள்ளாக்கி கள்ள முள்ள வச்சு அமுத்தி இன்னைக்கு வெட்டி எரிஞ்சிட்டாங்களே என்னுடைய கண்ணு முன்னால. இந்த பெண்ணு கலகலன்னு சிரிச்சிட்டு வந்து என் அடி மேல தலை எழுந்திருக்குதே, நீயும் பொண்ணு நானும் பொண்ணு, இந்த நரவழிக்காக இந்த மதுரைவே நான் பழி வாங்குறேன், உன்னுடைய மன்னவன் தலைக்கு மதுரைவே பழி வாங்குறேன், கொண்டவள் தேவியான உன் தலைக்கு இந்த கோட்டை வேதி வைக்கிறேன் என்று சொல்லி, அப்ப அந்த காளி தேவியானவள் எந்த விதத்துல இதுக்கு நாம பரிகாரம் தேடணும் என்று சொல்லி உத்து

குழந்தை இல்லன்னு சொல்லி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கல் முள்ள வச்சு அமுத்தி இப்படி ஒரு கொடுமையை செஞ்சிருக்கிறாங்க. இந்த கொடுமையை செஞ்சதுனால இதுக்கு நாம பழிக்கு பழி வாங்கணும்னா, இந்த குழந்தை இல்லாம மூணு குடும்பம் நம்மள நினைச்சு ஏங்கிட்டு இருக்கு. காவிரிப்பூம் பட்டணத்துல கப்பல் வியாபாரி கனதுரைமான் வர்த்தகர், அந்த மாச்சோட்டான் செட்டியாரும் அவருடைய மனைவி, இருவர் ரெண்டு பேரும் குழந்தை இல்லைன்னு சொல்லி அனுதினமும் நம்மள வேண்டிட்டு இருக்கிறாங்க. அவருடைய மைத்துனராகிய மாணாக்கன் செட்டியாரும் அந்த மாச்சோட்டாருமான செட்டியாரி, ஆமா.

0: மாமா சின்ன 22 பேரும் குழந்தை இல்லன்னு நம்மள வேண்டிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த வெட்டுண்ட இந்த செட்டியார் இருக்கிறாரு, என்ன வித்த வானக செட்டியார், இவருடைய உயிரை பிடிச்சு அந்த பெண்மணி மாச்சோட்டான் செட்டியாருடைய மனைவி வயிற்றுல கர்ப்பமாக அடைக்க வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்து கர்ப்பம் அடைய செய்துட்டார்கள். அந்த எண்ணெய் விற்க கூடிய எண்ணெய் வித்து கோயில்ல மடிஞ்ச அவருடைய உயிரை காளி தேவி பிடிச்சு மாச்சோட்டான் செட்டியார் மனைவி வயிற்றுல கர்ப்பமாக அடைத்தார். அந்த பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சு கர்ப்பமோ தலை துவங்கி வந்துட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி, இனி வர காலத்திலையும் கணவன் மனைவியாகவே ஆமையட்டும் என்று சொல்லி அந்த பெண்மணியால் உயிரை திருக்கடையூர் தேவதாசியினுடைய மகள் வயிற்றுல அதாவது கர்ப்பமாக அடைத்தாங்க. அப்படி கர்ப்பமாக அடைத்த உடனே அந்த பெண்மணி கர்ப்பம் தலை தூங்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்ப தேவதாசி ரொம்ப சந்தோஷப்பட்டா, இங்க மாச்சோட்டான் செட்டியார் சந்தோஷப்பட்டாங்க, இனி நாமளே போய் பாண்டிய மன்னனுடைய மனைவி அந்த கோபிலிங்கியம்மாள் வயிற்றுல கர்ப்பமாக தரிச்சு அவங்க குழந்தை பாக்கியத்தை நாம பூர்த்தி செய்து கொண்ட கணவனும் மனைவியும் வெட்டுண்ட களத்திற்காக கொடியந்த மதுரைவே எழிக்க வேணும், எரிச்சு அக்கினி கரையாக்க வேணும் என்று சொல்லி அப்ப அந்த காளி தேவியே போய் பாண்டிய மன்னனுடைய மனைவி கோபிலிங்கியம்மாள் வயிற்றுல கர்ப்பமாக அடைத்திட்டார்கள். நேரம் வெட்டி ஒரு மாசம் ஆகல, அந்த பெண்மணி கர்ப்பம் தரிச்சா மன்னவனிடத்துல சொன்னா சந்தோஷம் எப்படி இருக்கு?
1: ரொம்ப பிரியமா இருக்கு.
0: சாமி கும்பிட்டே வரம் கொடுக்காதாட்ட? ஆமா, இத்தனை நாள கும்பிட்ட வரம் கொடுக்கல, கும்பிட்ட மேல வெட்டி எறியா உடனே வரம் கொடுத்துருக்குது.
1: காரிய பயந்து போச்சு.
0: ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி தாதிகளை பாக்குறது, தாகி தலை பிடிக்கிறது, அளவில்லாத ஆனந்தம், அளவில்லாத ஆனந்த அந்த பெண்மணி எந்த விதமாக அனுபவிக்கிறார்கள்.

சந்தோஷப்பட்டு கர்ப்பம் தலை துவங்கி வருகிறது. ஒரு மாசம் ரெண்டு மாசம் இப்படி கர்ப்பம் தலை துவங்கி வருகிறது. அப்படி வந்துட்டு இருக்கும் போது இங்க நிறமாச கர்ப்பம், இந்த காவிரி பூம்பட்டணம் கப்பல் துறைமான் கனதுரைமான் வருத்தக ரோட்ல, அதாவது அந்த பெண்மணி மாதமும் பொழுதாக இருக்கும் போது அவங்களுக்கு அளவில்லாத ஆனந்தம். ஆமாங்க, இத்தனை சொத்துக்கு வாரிசு இல்லையேன்னு வேண்டாத தெய்வங்களை எல்லாம் வேண்டணும். வேண்டாத தெய்வங்களை எல்லாம் வேண்டும் போது நம்மளுக்கு இதுவரைக்கும் முகமளிக்காத அந்த தெய்வம் இப்ப முகமளிச்சு அப்ப மாசமா இருக்கிறேன்னு மன்னவனும் தேவியும் அக்கம் பக்கத்தில் உள்ள அத்தனை பேர்களும் இன்ப மனம் கூளிர்ந்து இருதோ

0: அப்படி எல்லாருக்கும் தெரியுமே, நாலு பேர் பேசிக்குவாங்களே எவ்வளவோ பல நாட்களுக்கு அப்புறம் மாசம் பொழுதா இருக்கிறா, மாசமும் பொழுதா இருக்கிறாங்கிறது மட்டுமல்ல, இந்த வளைகாப்பு சீரு மற்ற வேணுங்கிறத
1: சாப்பிடறது
0: அப்படி தடபுடலான ஏற்பாட்டுகளோடு மாதமும் பொழுது நெருங்கி கொண்டிருக்கு. மாதமும் பொழுது நெருங்கி வர பத்து மாதம் பத்து நாள் பூர்ண காலம் உடனே பிரசவ வலியாகுது.

0: வேணுங்கிறத
1: சாப்பிடறது.
0: அது அப்படி தடபுடலான ஏற்பாட்டுகளோடு மாதமும் பொழுது நெருங்கி கொண்டிருக்கும். மாதமும் பொழுது நெருங்கி வர பத்து மாதம் பத்து நாள் பூர்ண காலம் உடனே பிரசவ வலியாகுது. நேர
1: நேரத்திலே
2: ஐயோ சாமி.

நாளும் பொழுதும் செல்ல நல்ல ஒரு ஆண் குழந்தை பிரசவமாச்சு. பெண்ணாக பிறந்த அந்த பெண்மணி பிரசவ வேதனை என்ன என்பதை அனுபவித்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அழகான ஆண் குழந்தைய ஆமாங்க பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு கோவலன் என்று பேர் வைத்து அப்ப அந்த கோவலனை தங்க தொட்டில போட்டு எப்படி தாளாட்டுறாங்க.

0: ஆண்டவரோடு சொல்லி தாளாட்டி நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக நலமுடனே வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். குழந்தை பருவத்தில் கோவலன் காவிரி பூம்பட்டணத்துல மாச்சோட்டாஞ்செட்டியார் வீட்டுல ஆண் குழந்தை தவழ்ந்து விளையாடிட்டு இருக்கும் போது இந்த திருக்கடையூர் தேவதாசி இருக்கிறாளே அங்கே மாசம் ஆன உடனே அவங்களும் அப்படித்தான் பேசிக்கிறாங்க.
1: ஆமா,
0: நாட்டு வழக்கம்ங்கிறது ஒண்ணு இருக்குது மணி, மரத்தும் பூந்தாத்த ஒரு கதை தெரிஞ்சுக்கணும்ங்கிறது இல்ல. இன்னைக்கு நீ சொல்ற, நாளைக்கு இன்னொருத்தி சொல்லுவா, பட்ட கஷ்டத்தை பல பேர்த்துக்கிட்ட சொல்றாங்க. இப்படி தாசி விட்டுல பேசி அங்கேயும் அழகான அவங்களுடைய எண்ணப்படியே 10 மாதம் 10 நாள் பூர்ண காலம் ஆன
2: உடனே
0: அழகான பெண் குழந்தை பூர்ணச்சந்திர போல பெண் குழந்தை பிறந்த உடனே அக்கம் பக்கத்து ஓர அந்த குழந்தை எடுத்து பிள்ளைத்து குளிப்பாட்டி
2: செய்ய வேண்டிய சீர்சடங்கெல்லாம் செய்து
0: ஆமாங்க அதையும் தொட்டல்ல போட்டு எப்படிங்க தாளாட்டுறாங்க.

அன்னையோடு சொல்லி தாசி வீட்டில் நல்ல லட்சணத்தோட அழகான பெண் குழந்தை பிறந்து அதைய மாதவி என்று பேர் வைத்து தொட்டில போட்டு தாலாட்டு பாடி மகிழ்ந்து அதுவும் நாளொரு வண்ணம் புழுதுருமணியாக குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி வளர்ந்துட்டு இருக்கும் போது இந்த காளி தேவியே போய் பாண்டிய மன்னனுடைய மனைவி வயிற்றுல கர்ப்பமாக தரித்து அந்த கர்ப்பம் அது ஒரு இரண்டு

0: மாசம் நடந்துட்டு இருக்குது, வளைகாப்பு சீர் நடந்துட்டு இருக்குது, பார்க்க போன பெண்டுகள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏக்கா இல்ல, இப்படி இந்த தெய்வத்தை கும்பிட்டு ஒரு சாமியும் கூட வரம் கொடுக்கல, அதுதானோ? இப்ப பாரு, அவியில பலி கொடுத்து இதெல்லாம் பண்ணி
1: கால குப்புற திரும்பிடுது. தெரியாமையே பின்ன இத்தனை நாளா ஆயிரத்தி அடி செலவழக்கு போட்டாங்க, ஆனா அல்கண்ட பக்கம் எல்லாம் கையெடுத்தாங்க, எத்தனை தெய்வம் ஏத்தி வச்சாங்க.
0: பல பெண்டுகள் பலவிதமாக, சரி பொதுமக்களுக்கு சொல்லணுமா, யதார்த்தமாக நாட்டு வழக்கப்படி நல்லதையும் கெட்டதையும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த பெண்மணிக்கு 10 மாதம் 10 நாள் பூர்ண காலம் ஆச்சு. 10 மாசம் 10 நாள் பூர்ண காலம் ஆன உடனே அரமனை ஜோசியர், தாதி பெண்டுகள், மருத்துவகாரி அரமனையில் சொல்லணுங்களா, எல்லாத்தையும் வர வச்சு அப்ப அந்த பெண்மணி பிரசவ வேதனையால எப்படி துடிச்சு அழுகிறாளே.
1: எங்க கோபிலிங்கம்மா தானே அடியே தாரிகளா.

இதுவரைக்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி கதைப்பாட்டின் ஒரு பகுதியை கேட்டோம். பாடியோர் உடுமலைப்பேட்டை பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர்.

0: நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
1: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்து ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ் சொல்லுவோம். ஒன்னு இட வசதி, இன்னொன்னு காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இட வசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேல வந்து சுண்ணாம்ப அடிச்சு விடலாம், அல்லது பெயிண்ட் அடிச்சாலும் சரி. இதனால வந்து அந்த வெப்பநிலை உள்ள உட்கரைப்பது குறைஞ்சு செட்டுக்குள்ள வெப்பநிலை கொஞ்சம் குறைவா இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேல போட்டு அதுல ஸ்ப்ரிங்லர்ஸ் மாதிரி பர்மனண்டா நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்ல வச்சு தண்ணி அடிச்சாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள என்ன பண்ணலாம்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமா பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியா மாடுகளை மேல படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். வழக்கமா விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனா அந்த வெப்ப காலத்துல வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும், இரவு நேரம் உட்பட. தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது என்பது மிக முக்கியம். இது இல்லாம சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளா இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடா இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்கள்ல அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேல நீங்க வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசன்

0: புதுசா ஆடுகளையோ மாடுகளையோ வாங்கறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா, நம்ம வந்து சந்தையில வாங்கும் போதோ வெளியிடத்துல வாங்கும் போதோ அங்க இருக்கிற நோய் கிளர்ச்சியை பத்தி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாம வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ள செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்க ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமா உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களே, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வமாக. நன்றி.
1: இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளை தொடர்வது 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஆலோசனை நடத்தினார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சீன தைப்பையில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகர்ணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 கோவையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கிறக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேர் விருப்பம். நேரம் 3:03. நேர்களை 1950 1969 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்களை பாட்டை வந்து நீங்கள் கேட்டு ரசிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2312103 அல்லது 2317046 இந்த எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வெளியூர் அல்லது மொபைல் ஃபோனில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் 0422 இந்த முன்னிணைப்பு நம்பரை போட்டுக்கோங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் நீங்கள் முதல் நேயர் வணக்கம்.
4: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா.
1: கவிதா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
4: அவன்தான் மனிதன் படத்திலிருந்து ஆட்டு வித்தார் ஆடாதோர் கண்.
1: நீங்க கேட்ட பாடல் இதோ.
4: நன்றி.

0: டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சார், கணபதி பழனிசாமி, கோவை.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ஆமா சார், நான் ஆணையத்தால் படத்துல பிறந்த இடம் தேடி.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: 3:10 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நீயும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நினைத்ததை மடிப்பன் படத்தில் பூமலை தூங்கி கொடுத்து.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் பெருமாடலூர் டெய்லர் குமார்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நீண்ட சுக்கம் படத்திலிருந்து துயிலாத பெண் ஒன்று பாடல் வேணும்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: மாலை வணக்கம். நம்பியூர் வட்டம் மீன் காம்பளிக்கு முருகேஷ் ஐயா. முருகேஷ் பேசுங்க ஐயா.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? என்ன பாட்டு வேணும்?
1: மனம் படைத்துள்ள சுசிலா பாடிய தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: டி டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நீ அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ வணக்கம், திருப்பூர் முத்தனபாத்துல ரோனன்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நம்ம நாட்டிலிருந்து நல்ல பேரை வாங்கி வந்து பிள்ளைகளை
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: மூன்று மணி 28 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டி டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: சார் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சார் கண்ணப்பாளையம் சூலூர் பக்கத்துல.
0: ஓ ஓகேங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: ஆண்டவர் ஆறு மனமே ஆறுங்க.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மரத்துக்குள வட்டம் தாசர் வீட்ல இருந்து பாலசுவாமி பேசுறேன் சார்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அம்பிகாவதி படத்துல இருந்து வாடா மலரே அந்த பாடல்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க?
1: குணசேகரன் சார், திருப்பூர்ல இருந்து.
0: திருப்பூர்ல இருந்து யாருங்க?
1: குணசேகரன் சார்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படவோட்டி படத்துல இருந்து கரை மேல் பிறக்க வைக்கிறாங்கிற பாடல் சார்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: மூன்று மணி 46 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளர் ராஜ் மாரி செல்வம் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: கோவை மாநகர மாவட்டம் ஒண்டிப்பூர் ரங்கசாமிங்க.
2: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: 103 நேயர்கள் அனைவருக்காகவும்
2: உங்களுக்கு என்ன பாடணும்?
3: மாப்பிள்ள படத்துல இருந்தது சார், வெற்றி மீது வெற்றி வந்த இந்த பாடலை காற்றுல தவள விடுங்கள் ஐயா.
2: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் வியாசப்பக்காண்டமூலம் சாவித்திரி புஷ்பராஜ் பேசுறேங்க சார்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சார், கலங்கரை விளக்கம் படத்துல இருந்து காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை. நன்றி சார்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: டிடிஎம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: சார் வணக்கம்ங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சுந்தராபுரத்துல இருந்து சிவசுப்ரமணியங்க.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: காதல் படுத்தும் பாடல இருந்துங்க, அந்த மேலாடை காட்டாட அந்த பாட்டை போடுங்க. நன்றிங்க.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் 3:58 நேயர்கள் இதுவரை கேட்டிருந்த நிகழ்ச்சி டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியா கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலா இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளே இப்படி கரெக்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதுல ஒண்ணு வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அது அதை நீங்க நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராம தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமா வர்ற, இப்ப கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில வர்ற கேன்சர், சினைப்பையில வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லயோ இல்ல வராமல் தடுக்கிறதுக்கோ இல்ல முறைகளை எல்லாம் நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் டீடைலா பேசினீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டா யூக்லிபிரியமா இருக்கும் பொழுது சில வியாதிகள் வெட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராம நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளா நம்ம எடுத்து

0: என்றும் நீங்கள்
1: நேரில் இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். சீன தைப்பையில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய வில்வித்தை சாம்பியன்

0: போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அரிஹரன் அம்சகரணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 கோவையில் நேர்கள் இனி கேட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம். சோ நேரம் 4:03 நிகழ்ச்சி தப்பி நான் உங்கள் நண்பன் ஆர்ஜே மாறி. ஒவ்வொரு நாளும் நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு கேம் நடவு இல்லையா, அந்த வகையில நீ இன்னைக்கு என்ன கேம்பா கொண்டு வந்திருக்க அப்படின்னா, நான் ஒரு 4-5 வார்த்தை சொல்லுவேன். அது வார்த்தையா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், இல்ல நிறங்களா கூட இருக்கலாம், கலர்ஸா கூட இருக்கலாம். சோ அந்த 4-5 வார்த்தைகள்ல எது டூப்னு கண்டுபிடிக்கணும், அதாவது வித்தியாசமா இருக்கனே இது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க கால் பண்ணலாம் 2312103 அல்லது 2317046 இந்த நீங்க கால் பண்ணலாம். வெளியூர் அல்லது மொபைல் போன் ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம 0422 இந்த முன்னிருப்பு நம்பர் விடுங்க. அதாவது 4-5 வார்த்தைகள் சொல்லுவேன், அந்த வார்த்தையில எது உங்களுக்கு வித்தியாசமா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சு இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து விளையாடலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் காதல் திரைப்படத்திலிருந்து.

0: 4:10 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 வார்த்தைகள் சொல்வேன், அது வார்த்தையாக கூட இருக்கலாம், இல்லை கலர்ஸ் இருக்கலாம், இல்லை நிற நம்பர்ஸ் கூட இருக்கலாம். அதில் எது டூப்பு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நீங்கள் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நல்லிக்கோண்டமத்திலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுகிறேங்க சார்.
0: ஓகே, கேம்க்கு ரெடியாக இருக்கீங்களா?
1: ரெடி சார்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் வந்து தண்ணீர், ஐஸ்கட்டி, நெருப்பு, நீராவி. தண்ணீர், தண்ணீர், வாட்டர்.
1: சரிங்க,
0: ஓகேவா? ஐஸ் கட்டி, நெருப்பு, நீராவி.
1: நெருப்புங்க சார்.
0: எப்படிங்க அப்ப மத்த மூணு?
1: மற்ற மூணு ஒரே ஒண்ணு தாங்க சார். நெருப்பு மட்டும் விறக வேலை செய்யாது.
0: நெருப்பு வந்து விறகுல வேலை செய்யாதா? வித்தியாசமா. ஓகே, நிகழ்ச்சி கலந்து கொண்டு சரியான ஆன்சர் பண்ணிக்க ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி இப்போ உங்களுக்கு டிஷ்யூம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: 4:15 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம்ஸ். ஒரு நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் நண்பரே.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேன்.
0: சிவசங்கர், கணக்குல உங்களுக்கு நல்லா வருமா? கணக்கு போடுறதுலாம், மேக்ஸ்லாம்?
1: அது அதுதாங்க கொஞ்சம் குழப்பம்.
0: அதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கா? இப்ப அதுல இருந்து நான்
1: உங்களுக்கு மார்க் தனியாவே வாங்குவேன்.
0: ஓகே, எல்லாரும் நீங்க மட்டும் இல்ல, ஊர்ல நிறைய பேர் அப்படிதான் வாங்குவாங்க. பட் வேற வழி இல்ல, நீங்க கேம் விளையாண்டுதான் ஆகணும். நானும் மேக்ஸ் சம்பந்தமான ஒரு கேள்விதான் இப்ப உங்களுக்கு கேட்க போறேன். ஓகேவா? 64, 73, 82, 92, 91 இதுல எது? 64, 73, 82, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, 92, ஓகே. இப்போ
1: 91 தான் வருங்க.
0: இப்போ ஒரு 5 நம்பர் சொல்லிக்கிறேன் இல்லையா, இதுல எது டூப்?
1: மத்ததெல்லாம் கூட்டும் போது 10 வரும்.
0: ஆ,
1: இத மட்டும் கூட்டும் போது 91 கூட்டும் போது
0: என்ன வரும்? நீங்க மேக்ஸ்ல வீக்குன்னு நிரூபிக்கிறீங்களே. ஆனா நீங்க சொன்னது விதம் கரெக்ட் தான், ஆன்சர் அந்த பா சொல்லிக்கிறீங்க, நல்லா யோசிங்க. ஆமா, கூட்டி பாருங்க.
1: 64ங்க.
0: 74 73 82 92 91. வெளியூர் அல்லது மொபைல் மறக்காம 0422 இந்த முன்னெடுப்பு நம்பர் போடுவாங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக பசங்க திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: me. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வாசுதேவன். கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா? எங்க வெளியே இருக்கீங்களா? காத்து ரொம்ப பலமா அடிக்குது. காத்து காத்து சுத்தம் ரொம்ப பலமா கேக்குது. வெளியே இருக்கீங்களா? சரி ஓகே, கேள்வி கேட்கலாமா? ஓகேங்க. கொடைக்கால், சரி கொடைக்கானல், ஏற்காடு, மூணாறு, பாண்டிச்சேரி. கொடைக்கானல், மூணாறு, ஏற்காடு, பாண்டிச்சேரி. பஸ் ரூட்டா? அவ்வளவுதாங்க. இந்த நாளில் எது வித்தியாசமா இருக்கு? எது குரூப்ல டூப்பு? கொடைக்கானலுங்க, மூணாறு, ஏற்காடு, பாண்டிச்சேரி.
1: பாண்டிச்சேரி
0: போயிருக்கீங்களா?
1: பாண்டிச்சேரி சார். மத்த மூணுமே சுற்றுலாத்தலம்.
0: பாண்டிச்சேரி சுற்றுலாத்தலம் தானே? நிகழ்ச்சியில் இப்ப உங்களுக்காக நான் அவன் இல்லை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: 4:30 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பெல்லம்பட்டியிலிருந்து புவனேஸ்வரி சுகுமார் பேசுறேன்.
0: ஓகே, கேம் கிரெடியா இருக்கீங்களா?
1: ஹலோ சார்,
0: கேம் கிரெடியா? கரகரன் கேக்குதுங்களா? எதுக்கு கேக்குது? இப்ப கேக்குதா? நல்லா புவனேஸ்வரி கேக்குதுங்களா? இந்த நாலு நம்பர்ல எது டூப்பே?
1: இன்னொரு
0: தடவை 108, 100, 101, 144. ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம் மாதிரி கூவிட்டு
1: இருக்கேன்.
0: நாலு நம்பர்ல அதான் டிஃபரெண்டா இருக்கா? எப்படி, எதை வச்சு சொல்றீங்க?
1: அப்படிங்களா?
0: இருக்கு, 101 இல்லைங்களா? சரி, இன்னொரு நேட்டு கேட்டலாமா? அடுத்த நேட்ட நிகழ்ச்சியில நேம் அடுத்த நேர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சேரன்மா நகர், ராஜேஷ்.
0: ராஜேஷ்,
2: சொல்லுங்க சார்.
0: ஓகே, கேள்வி கேட்டிங்களா?
2: சொல்லுங்க சார், இந்த கேள்வியை.
0: 108, 100, 144, 101.
2: இதுல வந்து எது
0: எண்ணா இருக்கு?
2: அதாவது
0: 108 வந்து நம்ம எது
2: டூப், எது டூப்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும்.
0: நீங்க
2: 101 100 அவசர எண்ணம் இருக்கு போலீஸ், 100 வந்து போலீஸ், 108, 101, 144 ஒண்ணு கிடையாது.
0: கிடையாதுங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க?
2: என்ன சார்,
0: அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த நம்பர்?
2: 144ங்கறதையா?
0: ஆமாங்க,
2: 144, 144 ஏதோ சட்டம் நினைக்கிறேன்.
0: ஓகே ஓகே ஓகே, ஆனா கரெக்டான ஆன்சர் வந்து சொல்றீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதாவது 144 வந்து தடை உத்தரவு வந்து பிறப்பி

அங்கே ஏதாவது கூட்டம் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்க அது முன்னெச்சரிக்கை வந்து அரசாங்கம் வந்து 144 தடை உத்தரவு வந்து பிறப்பிப்பாங்க. மற்ற எல்லாமே வந்து நமக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பர் மாதிரி. ஓகே, நேரில் நீங்களும் கால் பண்ணலாம், 2312103 அல்லது 2317 0 46 இந்த நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சி உங்களுக்காக பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: 4:37 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம்ஸ். நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க, யார் பேசுறீங்க? கோவில்பட்டி, தூத்துக்குடி, கடலை முட்டாய், பால்கோவா, எது டூப்பே?
1: தூத்துக்குடி.
0: கோவில்பட்டி, தூத்துக்குடி, கடலை முட்டாய், பால்கோவா, எது டூப்பே? கரெக்டா சொல்லுங்க.
1: தூத்துக்குடி.
0: எப்படிங்க?
1: தூத்துக்குடி கடல் சார்ந்த இடம்.
0: அப்ப கடலை முட்டாய் எந்த எது சார்ந்த இடம்? கோவில்பட்டி முறுக்கு, முயற்சி பண்ணதுக்கு பாராட்டுகள். நேர்களை நீங்கள் கால் பண்ணலாம், 2312103 அல்லது 2317046 இந்த நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லையும் 9585800103 இந்த நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நிறைய நேர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து சரியான ஆன்சர் அனுப்பிட்டு வரீங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லையும் நிறைய நேர்கள் வந்து நம்ம கேட்ட எல்லா கேள்விக்குமே சரியான ஆன்சர் வந்து அனுப்பிட்டு வரீங்க. அந்த வகையில் இப்போ கேட்ட கேள்வி, அதாவது கோவில்பட்டி, தூத்துக்குடி, கடலை முட்டை, பால்கோவா, இதில் எது டூப்பு அப்படின்னு நீங்களும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக காலை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: 4:44 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம்ஸ். ஒரு நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: வணக்கம். கேள்வி கேட்டீங்களா? போன கேள்வி கோவில்பட்டி பால்கோவா கடலை முட்டை தூத்துக்குடி. புரியலங்க, என்னதுங்க?
1: கோவில்பட்டி வந்து கடலை முட்டை சொல்லுவாங்க சார்.
0: ஓகே ஓகே.
1: தூத்துக்குடி வந்து மக்ரூன் தான் சொல்லுவாங்க. அப்ப பால்கோவா தான் ஆடா சார்?
0: இல்ல, இது நாலுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். அதுல ஒண்ணுதான் டூப். அப்ப தூத்துக்குடி டூப்பா நீங்க சொன்ன? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஆன்சர் பாத்தீங்கன்னா ரெண்டுமே டூப்பா இருக்குமே. தூத்துக்குடி டூப்பு, பால்கோவா டூப்பா? தூத்துக்குடிங்களா? ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்தலாமா? நிகழ்ச்சி நிலையம் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
2: வந்தே மாதரம். வணக்கம் மதிப்பு மிகுந்த அறிவிப்பாளர்களே, நான் தேவராஜபுரத்திலிருந்து சுகம் ராஜா. கோயில்பட்டியை என்பது பால்கோவா மற்றும் கடலை மட்டும் செய்யக்கூடிய இடம். தூத்துக்குடி என்பது கடற்கரையின் நிறைந்த நகரம். இதுதான் என் பார்வையில் வித்தியாசப்படுகிறது.
0: ஓகே, இந்த ஆன்சர் கரெக்டான இன்னொரு நைட்டு கேட்டலாம். வணக்கம்.

0: மாலை வணக்கம் நண்பரே.
1: வணக்கம், யாருங்க?
0: கணேஷ். சிறுமுகையிலிருந்து கூப்பிட்டுருக்கிறேங்க.
1: ஓகே, உங்களுக்கு அது ஆன்சர் தெரியுமா?
0: ஆன்சர் வந்துங்க, தூத்துக்குடி வந்து துறைமுகம்.
1: ம்,
0: மற்றதெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கடலை மிட்டாய் அதெல்லாம் வந்து அந்த ஊர்.
1: இல்லை இல்லை, நீங்கள் வந்து கேள்வியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்து எந்த ஊரில் எது ஃபேமஸ்ன்னு கேட்கல. ஓகேவா?
0: இல்லை இல்லைங்க, அதாவது தூத்துக்குடி தான் டூப்பு.
1: தூத்துக்குடி தான் டூப்புங்கிறீங்க?
0: ஆமாங்க, ஏன்னா அது வந்து துறைமுகம், கடல் சார்ந்தது துறைமுகம், அதுதான் டூப்பு.
1: அப்போ பால்கோவா எது சார்ந்தது?
0: பால்கோவா வந்து நீங்கள் இன்னொரு ஊர் சொன்னீங்கன்னா. இன்னொருங்க?
1: எந்த ஊருங்க? கடலை மிட்டாய் சொன்னேன், ஊரா அது? கடல் முட்டை ஊரா?
0: அந்த ரெண்டுமே வந்து அங்க கிடைக்குங்க.
1: எங்க கிடைக்கும்? பால்கோ எல்லா ஊர்லயும் தான் கிடைக்கும், பக்கத்து பேக்கரியில கூட கிடைக்கும். அதை விடுங்க
0: சார். இல்லைங்க, அதாவது அங்க வந்து ஃபேமஸ்.
1: எங்க? கோயில்பட்டி இல்லையா?
0: ஆமாங்க.
1: ஓகே, அது கரெக்டா செக் பண்ணிடலாமா?
0: செக் பண்ணிங்க.
1: நிகழ்ச்சியில் இனி மடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பாலா.
1: பால்கோவா எதை வச்சு சொல்றீங்க? நிறைய நேரம் உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க. கோவில்பட்டி, தூத்துக்குடி, கடலமுட்டை ஃபேமஸ். கோவில்பட்டி எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. இந்த மூணுமே ஒரு கணக்கில் இருக்கு. ஆனா பால்கோவா வந்து பக்கத்து மாவட்டமான விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊர்ல தான் ஃபேமஸ். ஸோ அதனால பால்கோவா தான் நம்ம குரூப்ல டூப்பு அப்படின்னு கடைசியை பேசுற நேர் வந்து கரெக்டா ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. சாரி, சொல்லியிருக்காங்க. நேரில் நீங்களும் கால் பண்ணலாம். 2312103 அல்லது 2317046 இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தலைநகரம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: 4:52 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம். சோ நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவை மாநகர மாவட்டம் ஒண்டிப்பூர் ரங்கசாமி.
0: ஓகே ரங்கசாமி, கேம் ரெடியா இருக்கீங்களா?
1: சார்,
0: ஓகே. உங்களுக்கான கேள்வி வந்து, மதுரை, திண்டுக்கல், தூத்துக்குடி, திருவள்ளூர், தஞ்சாவூர், கோவை.
1: மதுரை,
0: திண்டுக்கல், தூத்துக்குடி, கோவை, திருவள்ளூர், தஞ்சாவூர், இந்த ஆறு ஊர் சொல்லிருக்கீங்க.
1: சொல்லிட்டீங்க, அது எரிச்சல் வருது. கரெக்டா இன்னொரு டைம் சொல்லுங்க. எரிச்சலா அதாவது ஏர் ஜாஸ்தியா கேக்குதுங்க.
0: அப்படிங்களா?
1: கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க.
0: மதுரை,
1: மதுரை,
0: ஆமாங்க. திண்டுக்கல், இருங்க இருங்க. மதுரை, திண்டுக்கல், கோவை, திருவள்ளூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி, இந்த ஆறு ஊர்ல எது டூப்பு? கொஞ்சம் யோசிங்க, டீப்பா யோசிக்கணும் இதுக்கு. கொஞ்சம்
1: கோயம்புத்தூர் கொஞ்சம் உத்தேசம் வருது.
0: ஒரு புனிதமான இடத்தை வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
1: கோயம்புத்தூர்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக வருதுங்க.
0: அப்படிங்களா? எப்படிங்க, எதோ சொல்றீங்க?
1: அதாவது
0: ரொம்ப ஃபேமஸான ஒரு கடவுள், ஓகேவா? அந்த கடவுள் இருக்கக்கூடிய இடத்தை வந்து குறிக்கும் இது எல்லாமே. ஆனால் அந்த ஒன்று மட்டும் அதில் வராது, ஒரு ஊர் மட்டும்.
1: அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்.
0: மற்ற எல்லாமே டூப்புதா? அப்பனா
1: வந்து மதுரையில் வந்து திருத்தலங்க இருக்கிற இடம் மெயினான ஃபேமஸான இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்.
0: ஓகே, அப்போ மற்ற ஊர்லாங்க?
1: மற்றதெல்லாம் தொழில் சார்ந்ததுங்க.
0: எதுலாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப சொல்லுங்க, இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்க முடியாது. ராமேஸ்வரம் சொல்லவே இல்லைங்க. நீங்க ராமேஸ்வரம் போயிட்டு இருந்தீங்களா கடைசியா? ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஓகே நேர்களை, நீ உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம். 2312102

0: த்ரீ அல்லது 2317046 இந்த நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கங்க.
0: வணக்கம், யாருங்க?
1: உபதி ராஜேந்திரன், மூக்கனூர்லேருந்து பேசுகிறேங்க.
0: ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நிறைய க்ளூ கொடுத்துட்டேன் போன நேருக்கு.
1: சார், அது வந்து இன்னொரு டைம் கேள்வி கேளுங்க.
0: மதுரை, தூத்துக்குடி, திண்டுக்கல், கோவை, தஞ்சாவூர், திருவள்ளூர்.
1: தஞ்சாவூருங்க.
0: தஞ்சாவூருங்க, எப்படி சொல்றீங்க?
1: மற்றது எல்லாமே அறுபடை முருகர் வீடுங்க.
0: ம், தஞ்சாவூர்ல இல்லைங்களா?
1: தஞ்சாவூர்.
0: தஞ்சாவூர்ல என்ன இருக்குங்க?
1: இல்ல இல்ல இல்லங்க, கோவை கோவைங்க. ஆறுபடை வீடு தஞ்சாவூர்ல சுவாமி மலை இருக்கு.
0: நீங்க வந்து அப்ப மருத கோவைன்னு மருதமலை பிக்ஸ் பண்ணிட்டு தஞ்சாவூர் சொல்றீங்க இல்லையா?
1: மருதமலை, அது ஆறுபடை வீடுல.
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே, சூப்பர். நிகழ்ச்சி கலந்து கொண்டு பேசுறது ரொம்ப நன்றி. நேரம் 4:56 நிகழ்ச்சியோட நிறைவு போதிக்கே நம்ம வந்துடும். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது குரூப்ல டூப், அதாவது 4 வார்த்தை சொல்லுவேன், 4 நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பர்ல எது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ நிறைய நேரம் கால் பண்ணி சரியான ஆன்சர் சொன்னீங்க. நிகழ்ச்சி கலந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து டாடா பாபி சொல்லி கிளம்புறது நான் உங்கள் அன்பன் ஆர்ஜே மாதிரி. நிகழ்ச்சி நிறைவான பாடலாக பாலா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து பிரதமர் கிருஷ்ணாகானுடன் தூய எரிசக்தி, மீன்வளம், நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து இன்று இருதரப்பு பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நோய்களை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அதிகாரம் அடக்கமுடைமை, குறள் எண் 151. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும். இந்த திருக்குறளோடையும் பொருளோடையும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இணையவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். நம்ம நிகழ்ச்சியில சின்ன சின்ன கதைகள் மூலமா அறம் எடுத்துரைக்கக்கூடிய திருக்குறளை கேட்போம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய கதைகளும் அதற்கான திருக்குறளும் அதனுடைய பொருளும் காத்திருக்கு. நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேசினி. நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதைய ஒரு பாடலுக்கு அப்புறமா நாம கேட்கலாம். இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வாரம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதைக்கு போலாங்களாம். கௌதம புத்தருடைய

சித்தப்பா மகன் தேவதத்தன். புத்தருடைய சிறு வயது தோழனும் கூட. சின்ன வயசுல இருந்தே தேவதத்தனுக்கு புத்தர் மேல அளவில்லாத பொறாமை இருந்துச்சு. புத்தர் நாட்டை துறந்து துறவரம் மேற்கொண்டு ஞானம் பெற்றதுக்கு அப்புறமா தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தாரு. அப்போ பல பேர் புத்தர் கிட்ட தீட்சை வாங்கி பௌத்த சங்கத்துல சேர்ந்தாங்க. தேவதத்தனும் அவங்கள ஒருத்தரா தீட்சை வாங்கி பௌத்த சங்கத்துல சேர்ந்தாரு. ஆனா தேவதத்தன் துறவி ஆனதுக்கு அப்புறமா கூட புத்தருக்கு அதிகரிச்சுட்டு வந்த புகழ் இன்னும் வெறுப்ப உண்டாக்குச்சு அவருக்கு. பௌத்த சங்கத்துடைய தலைவனா ஆகணும்னு தேவதத்தன் ஆசைப்பட்டாங்க. ஆனா புத்தர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தன்னுடைய எண்ணம் நடக்காதுன்னு உணர்ந்து தோல்வியால மனம் புழுங்கினாரு. ஒரு கட்டத்துல எப்படியாவது புத்தரை கொலை செய்யணும்னு அவரு தீர்மானிச்சாரு. புத்தரை கொல்றதுக்காக மகத நாட்டு மன்னருடைய படைகள்ல இருந்த சில வில் வீரர்களை தேர்ந்தெடுத்து புத்தர் வர வழியில தேவதத்தன் நிறுத்தினாரு. ஆனா புத்தருடைய ஒளி பொருந்தின முகத்தை பார்த்ததும் அவங்க அம்பு எய்யாம புத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விலகிக்கிட்டாங்க. தன்னோட இந்த திட்டம் தோல்வியடைஞ்சதால அவரோட மனம் கொதிக்க ஆரம்பிச்சது. அதனால அடுத்ததா ஒரு திட்டத்தை தீட்டினாரு. அப்புறமா என்ன நடக்கும் கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். அந்த வகையில பாடலுக்கு முன்னாடி ஒரு கதையை நாம கேட்டுட்டு இருந்தோம். கௌதம புத்தருடைய சித்தப்பா மகன் தேவதத்தன், புத்தருடைய சிறுவயது தோழனும் கூட. சின்ன வயசுலிருந்தே தேவதத்தனுக்கு புத்தர் மேல பொறாமை. புத்தர் துறவரம் பூண்டு ஞானம் பெற்றதுக்கு அப்புறமா அவருடைய சொந்த ஊருக்கு வந்தாரு. அப்போ பல பேர் புத்தர்கிட்ட தீட்சை வாங்கி பௌத்த சங்கத்துல சேர்ந்தாங்க. அதுல ஒருத்தர் தேவதத்தனும் கூட. துறவியானதுக்கு அப்புறமும் கூட புத்தருக்கு அதிகரிச்ச புகழ் இன்னும் தேவதத்தனுக்கு வெறுப்ப உண்டாக்குச்சு. பௌத்த சங்கத்துடைய தலைவர் ஆகணும்னு விரும்பின தேவதத்தன் புத்தர் இருந்தா அது நடக்காதுன்னு தெரிஞ்சுகிட்டு அவரை கொல்ல திட்டம் போட்டாரு. அதுபடி வில் வீரர்களை ஏவினாரு. அதுல தோல்விதான் அவருக்கு கிடைச்சது. தொடர்ந்து வேற திட்டத்தை தீட்டினாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் புத்தர் மலை மேல ஒரு சமாதியில உட்கார்ந்துட்டு இருந்தாரா. அப்போ தேவதத்தன் மலையுடைய உச்சியில இருந்து ஒரு பாறையை உருட்டி விட்டு கொல்ல முயற்சி பண்ணாரு. அதுவும் முடியாம போச்சு. தேவதத்தன் நிதானம் இழக்க ஆரம்பிச்சாரு. கடைசியா புத்தரை கொல்றதுக்கு நழாகிரிங்கிற மதம் பிடிச்ச யானையை ஏவுறாரு. ஆனா அந்த யானை புத்தரை பார்த்ததும் சட்டுன்னு அமைதியாயிருச்சு. புத்தரும் அதுக்கு ஆசி வழங்கினாரு. சில காலத்துக்கு அப்புறமா தேவதத்தன் உடல் நலம் குன்றினாரு. அவருடைய கடைசி காலம் நெருங்குச்சு. அப்பதான் தான் செஞ்ச தவறு அவருக்கு புரிஞ்சது. புத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் அவரு விரும்பினாரு. அப்போ அவருக்கு நடக்க கூட சக்தி இல்ல. அப்படி இருந்தும் சிலரோட உதவியோட புத்தரை சந்திக்க புறப்பட்டாரு. ஆனா தேவதத்தனுடைய உயிர் பாதியிலேயே பிரிஞ்சது. இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், தன்னுடைய மனசுக்கு தப்புன்னு தெரிஞ்சும் அந்த தீய செயலை செய்யறதுக்கு மனசு தாழ்ந்து போகும்னா, வானளவு உயர்ந்த துறவுகோலம் பூண்டிருந்தாலும் கூட அதனால எந்த பயனும் இல்ல அப்படிங்கறது தான். இந்த கருத்தை திருவள்ளுவர் கூடா ஒழுக்கம்ங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறி குற்றப்படுங்கிற திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. தப்புன்னு தெரிஞ்சும் ஒரு செயலை நாம செஞ்சா அது நம்ம எவ்வளவு மதிப்பு மிக்கவர்களா இருந்தா கூட கீழே கொண்டு வந்து விட்டுரும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்வோம். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். அந்த வகையில அடுத்த கதைக்கு போலாம். ஒரு பெரிய பாறை மேல ஆடு ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருந்துச்சாம். வாய அசைச்சுக்கிட்டே இருந்துச்சான். அந்த நேரம் பார்த்து சிங்கம் ஒண்ணு அதுக்கு முன்னாடி வந்துச்சு. ஆனா அந்த ஆடு கொஞ்சம் கூட பயப்படாம வாய அச போட்டுக்கிட்டே இருந்துச்சான். சிங்கத்துக்கு ஒரு விருப்பம் இந்த ஆடை சாப்பிடணும் அப்படின்னு. இருந்தாலும் இது எதுக்கு அசை போட்டுட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமேனு அத பத்தி அந்த ஆட்டுக்கிட்ட கேட்டுச்சான் சிங்கம். நான் இந்த பாறைய இப்பதான் கடிச்சு வாயில போட்டு மென்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு ஆடு பதில் சொல்லுச்சு. இத கேட்டதும் சிங்கத்துக்கு ஒரு நிமிஷம்

பக்குன்னு ஆயிருச்சு. என்னது பாறைய மீன் சாப்பிட்டுகிட்டு இருக்கியான்னு கேட்டுகிட்டே சிங்கம் அப்படியே பின்வாங்குச்சு. ஆமா, நான் பாறைய மீன் முழுங்கினதும் உன்னையும் மீன் முழுங்கலான்னு இருக்கேன்னு ரொம்ப கடுமையா அந்த ஆடு எச்சரிச்சுச்சான். பாறையவே இந்த ஆடு முழுங்கும்னா நான்லாம் எம் மாத்திரம்னு சொல்லிட்டு சிங்கம் அங்கிருந்து ஓட்டம் எடுத்துச்சான். சிங்கத்தை விட ஆடு ஆற்றல் குறைஞ்சதுதான். ஆனா அதோடைய பயமுறுத்தலே சிங்கத்தை அங்கிருந்து ஓட்டம் எடுக்க வச்சது. என்னைக்கும் தைரியமா இருக்கணும். ஒரு தைரியசாலி எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்துருவான். ஆனா ஒரு கோழையால அது என்னைக்குமே முடியாது. அது போல ஒரு துன்பம் வரும்போது அதுக்கு கலங்காம அதை எதிர்த்து போராடக்கூடியவங்களா இருந்தா அவங்க அந்த துன்பத்துக்கே துன்பம் விளைவிப்பாங்கன்னு இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர்ங்கிற திருக்குறளை வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த திருக்குறள் இடுக்கன் அழியாமைங்கிற அதிகாரத்துல இருக்கு.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கதைகள் வெளியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கும் நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கதைக்கு போவோம். சங்க காலத்துல அதிமதுர கவிராயர்ங்கிற புலவர் வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு மன்னர்கள் மத்தியில நல்ல செல்வாக்கு இருந்துச்சு. ஒருமுறை கவி காளமேக புலவர் அதிமதுர கவிராயர் வாழ்ந்து வந்த ஊருக்கு வந்தாரு. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல எதிரெதிரா சந்திச்சுக்கிட்டாங்க. புலமை செருக்கு இருக்கிற ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தராம விவாதம் செஞ்சாங்க. விவாதம் தான் முற்றுச்சே தவிர அவங்களுடைய விவாதத்துல முடிவு ஒன்னும் வரல. அதுக்கப்புறமா கவி காளமேக புலவர் அந்த இடத்தை விட்டு அந்த ஊர்ல இருந்த ஒரு மளிகை கடைக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாரு. அத பார்த்த அதிமதுர கவிராயர் தன்னுடைய வீட்டுக்கு போனதும் அவருடைய பணியாளரை கூப்பிட்டு, காளமேக புலவர் ஓய்வெடுத்துட்டு இருக்கிற மளிகை கடைக்கு போய் நான் விலைக்கு கேட்டேன்னு சொல்லி அந்த கடைக்காரர்கிட்ட மேகம் பசு ரத்தினம் தர சொன்னேன்னு கேளு, அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதோ அதை என்கிட்ட வந்து சொல்லு, அந்த புலவர் புலமை மிக்கவரா இல்ல குறைந்தவரான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு அதிமதுர கவிராயர். அதுபடி அந்த பணியாளரும் அந்த மளிகை கடைக்கு போனாரு. காளமேக புலவர் அங்க உட்கார்ந்திருந்தத கவனிச்சாரு. கடைக்காரர்கிட்ட, எங்க புலவர் ஐயா மேகம் பசு ரத்தினம் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு கேட்டாரு. இத கேட்டதும் அந்த கடைக்காரர் ஒன்னும் புரியாம திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோ, அந்த மேகம் பசு ரத்தினம்னா என்னன்னு பாட்டை கேட்டுட்டு நாம கேக்கலாம். இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

கேட்டு இருக்கீங்க கதைகள் வழியே திருக்குறள். அந்த வகையில பாடலுக்கு முன்னாடி ஒரு கதைய நாம கேட்டுட்டு இருந்தோம். சங்க காலத்துல அதிமதுர கவிராயர்ங்கிற புலவர் இருந்தாரு. அவருடைய ஊருக்கு கவி காளமேக புலவர் வந்தாரு. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம விவாதம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த விவாதத்துக்கு முடிவு ஒன்னும் வரல. அதுக்கப்புறமா காளமேக புலவர் அங்கிருந்து போய் அந்த ஊர்ல இருந்த ஒரு மளிகை கடைக்கு பக்கத்துல ஓய்வெடுத்தாரு. இத பார்த்த அதிமதுர கவிராயர் அவருடைய வீட்டுக்கு போய் அவரோட பணியாளரை கூப்பிட்டு காளமேக புலவர் ஓய்வெடுத்துட்டு இருக்க மளிகை கடைக்கு போய் மேகம் பசு ரத்தினம் வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்லி கேளு. அப்புறம் அங்க நடக்கிறத என்கிட்ட சொல்லு. நான் காளமேக புலவர் புலமை மிக்கவரா இல்ல குறைஞ்சவரான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு. பணியாளரும் அந்த மளிகை கடைக்கு போய் எங்க புலவர் ஐயா மேகம் பசு ரத்தினம் கேட்டாரு குடுங்கன்னு கேக்குறாரு. அந்த கடைக்காரர் திரு திருன்னு முழிக்கிறாரு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த நிகழ்வை பாத்துக்கிட்டு இருந்த கவி காளமேக புலவர் கடைக்காரரே அவருக்கு காராமணி கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாரு. அதாவது மேகம்னா கார், பசுனா ஆ, ரத்தினம்னா மணின்னு சொல்லுவாங்க. அந்த கார் ஆ மணிய ஒன்னா சேர்த்துனா காராமணி. இதுதான் அதிமதுர கவிராயர் அப்படி கேட்டிருக்காருன்னு விளக்கமா சொன்னாரு கவி காளமேக புலவர். விளக்கத்தை கேட்ட உடனே கடைக்காரர் காராமணியை எடுத்து கொடுத்து அனுப்பினாரு. காராமணிய பணியாளர் வாங்கிட்டு வரத பார்த்து அதிமதுர கவிராயர் உள்ளம் மகிழ்ந்து காளமேக புலவர் புலமை மிக்கவர் தான் தீர்மானிச்சாரு. அதுக்கப்புறமா கவி காளமேக புலவர் கிட்ட வந்து அவரை கட்டி தழுவி அவருடைய புலமைய பாராட்டினாரு. இனி நாம அடிக்கடி சந்திச்சு பேசிக்கணும்னு அன்போட கேட்டுக்கிட்டாரு அதிமதுர கவிராயர். கவி காளமேக புலவரும் அவருடைய பாராட்டுக்கு நன்றி சொல்லி அவரை பிரிய மனசில்லாம பிரிஞ்சு போனாரு. எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இனிமையா கூடி பழகி இனி இவரை எப்ப பாப்போமேனு வருந்தி நினைக்கிறபடியா

பிரியறதுதான் புலவர்களுடைய செயல்னு தெய்வ புலவர் கல்விங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய உவப்பதலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில்ங்கிற திருக்குறள் மூலமா நமக்கு உணர்த்துறாரு. நாமளும் இதை கடைபிடிக்கலாம். நம்ம பேச்சு கேட்கிற எல்லாரும் மகிழ்வா இருப்பாங்க, மறுபடியும் நம்மள எப்ப பாப்போன்னு காத்துட்டு இருப்பாங்க. அது எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அதனால எல்லாரையும் மகிழ்ச்சியா பாத்துக்குவோம். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு நாம வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கதைகள் கேட்டோம். கதைகள் மூலமா திருக்குறளையும் பொருளையும் கேட்டோம் இல்லையா? இது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும், இந்த கதையும் திருக்குறளும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற இன்னொரு நம்பிக்கையோடையும் மறுபடியும் நம்ம நிகழ்ச்சிய அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அன்னைக்கும் இன்னைக்கு மாதிரியே நிறைய கதைகள்

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 கோவில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மலை பொழுதில் திரையில் பக்தி இசை.

0: கேட்ட பாடல் குணா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியது. நேரம் 6:26 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பொன்மலை பொழுதில் திரையில் பக்தி இசை.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:27 நேர்களை இன்று மற்றும் நாளை வர இருக்கின்ற முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்று 7:25 ஏறுமுறும் பகுதியில் கரும்பை தாக்கக்கூடிய சாரோரிஞ்சும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புலிகள் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 10:00 ஈரோடு மாவட்ட நேர்கள் மட்டும் பங்கு பெறும் மெலடி மட்டுகள் நிகழ்ச்சி இடம்பெறும்.

நேரில் நாளை காலை 6:10 இணையதளம் நல்லவை கேட்க கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள், 6:55 நிலைமை விலக, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், பகல் 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கிய சொலை பகுதியில் திருக்குறள் கூறும் அற ஒழுக்கங்கள் உரை வழங்குபவர் முனைவர் பி கோகுல்நாத் அவர்கள் மற்றும் வான்மதி அவர்கள் வழங்கும் கவிதைகள் இடம்பெறும். பகல் 12:00 வசந்த இல்லம் பகுதியில் இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி இடம்பெறும். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் பற்றிய தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 2:30 ஊர்ப்புறத்திலே பகுதியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 5:02 சித்திரசவனம் பகுதியில் ஓய்வு பெற்ற தத்துவ பேராசிரியர் வேதகிரி கணேசன் அவருடன் நேரில் நிகழ்ச்சி இடம்பெறும். 7:25 ஏறுமுறும் பகுதியில் கருமை தாக்கக்கூடிய சார் உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து மேட்டுப்பாளை மனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புலிவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 10:00 மெலடி மட்டுக்கள் நேர் விருப்பம் நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: நேரம் 6:28 நேர்கள் இதுவரை கேட்டது இன்று மற்றும் நாளை வர இருக்கின்ற முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறதும் முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ், ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:29, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில்

0: இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். நார்வே நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்கிய இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா, நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாட்டு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் 19 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. இது மேலும் வளர்ச்சியடைவதற்கு இந்த உச்சி மாநாடு வழிவகை செய்யும் என்று எதிர்பார்ப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே உறவுகளை மேம்படுத்த கடந்த 2022 டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் நகரில் முதலாவது மாநாடு நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனிடையே மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கட்சியின் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தின் பொக்கிஷமான சோழர்கால செப்பேடுகளை நெதர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி குறித்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய் எந்த கருத்தையும் தெரிவிக்காதது வருத்தமளிப்பதாக பிஜேபி சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, கடந்த 10 ஆண்டுகளாக வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இதற்கான ஆய்வுகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த செப்பேடு இன்று இந்தியா வசமிடம் இருப்பதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பு பயணத்தில் மோடி அரசு.
0: பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மன நலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பெற்றோர்கள் 1441 அல்லது 1404 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில்

0: தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற மாவட்ட தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த திட்டத்தின் கீழ் வருகின்ற 30ஆம் தேதி வரையிலான காலாண்டிற்கு கல்வி தகுதி கொண்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செய்து 5 ஆண்டு காலம் முடிவுற்ற பதிவுதாரர்களும் இம்மையத்தில் பதிவு செய்து 1 வருடம் முடிவுற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தகுதியானவர்கள் ஆவர். இவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு அனைத்து அசல் சான்றிதழ்கள், வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றுடன் நேரில் சென்று விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. tnvelaivaippu.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கும் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கட்டப்பட்டு வரும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான பயிற்சி முகாம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்கட்டமாக 325 தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் படுகாயமடைந்தனர். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 911 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகர்ணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-19, 21-15 என்ற சற்கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாப்போ, தோமா ஜூனியர் பாப்போ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:41 நேர்கள் இனி கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

வானிலை நிலவரம் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். கோவையில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் சேலத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் திருப்பூரில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. பாலக்காட்டில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது.

கேட்ட பாடல் நினைப்பது நிறைவேறும் திரைப்படத்திலிருந்து எம்எல் ஸ்ரீகாந்த் இசையில் வாணிஜெயராம் மற்றும் எம்எல் ஸ்ரீகாந்த் பாடியது பாடலாசிரியர் ஏஸ்மணி. நேரம் 6:47 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மலைப்பொழுது. நிகழ்ச்சியில் இப்போது கோயம்புத்தூர் மற்றும் அந்த சுற்றுலா மாவட்டத்தில் பதிவாகியுள்ள

கேட்ட பாடல் பாமா ருக்மணி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் சிதம்பரநாதன். நேரம் 6:52 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மலை பொழுது. நம்ம நிகழ்ச்சி தற்போது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிராஃபிக் அப்டேட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் முக்கிய சந்திப்பிலான காந்திபுரம் 100 feet ரோடு, உக்கடம் ரவுண்டானா, டவுன்ஹால், ஒப்பனக்கர வீதி, ராஜவீதி, நீலாம்பூர் போன்ற பகுதியிலாம் வாகனசில் அதிகமாக உள்ளது. அதே மாதிரி மேட்டுப்பாளைய ரோட்டில் வந்து பாலம் வேலை நடைபெறதுனால சாய்பாபா காலனி முதல் கவுண்டம்பாளையம் வரைக்குமே கொஞ்சம் வாகனசில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கணபதி மேம்பாலம், புரூக்ஃபீல்டு ரோடு, இடையர்பாளையம் ரோடு, எல்என்டி பைபாஸ் இந்த பகுதியிலுமே கொஞ்சம் வாகன நெசல் அதிகமாக உள்ளது. ஸோ இந்த பகுதியில் இந்த பீக் டைமில் ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸோட ஸ்பீட் லிமிட்டோட ட்ராவல் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் நல்லது.

காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன். காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன்.

நேயர்கள் கேட்ட பாடல் தனி குடித்தனம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லாரீஸ்வரி பாடியது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நேயர்கள் கேட்ட பாடல் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் டி கே கலா பாடியது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் நா காமராசன்.

0: நேயர்கள் கேட்ட பாடல் அவள் அப்படித்தான் திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன். நேயர்கள் இதுவரை கேட்டது பொன் மாலை பொழுது. இனி தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சிமாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை

0: இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தில்லியில் சாலை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சோனா நெடுஞ்சாலை ஆறுவழிப்பாதையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி பகுதியில் 87,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,850 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 225 கிலோமீட்டர் சாலை பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். விரைவு சாலைகள், உயர்மட்ட சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் மூலம் தில்லியில் சாலை போக்குவரத்து நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆப்பிரிக்க தினம் தொடர்பான மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியா ஆப்பிரிக்கா இடையே வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆப்பிரிக்க நாடுகளின் திறன் மேம்பாட்டிற்கும் கட்டமைப்பு, நிலையான வளர்ச்சி, நிர்வாக சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது முப்படை வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நமது முப்படை வீரர்கள் பாகிஸ்தான் தீவிரவாத கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக கூறினார். தேசிய நலனுக்காக அமைதியை நிலைநாட்டி வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திரா துவிவேதி அறிவுறுத்தினார். கேரளம் மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை தயார் செய்ய சிறப்பு குழு அமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். அம்மாநில முன்னாள் அமைச்சரவை செயலர் டாக்டர் கே என் சந்திரசேகரன் தலைமையிலான இந்த குழுவில் கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஜோதிலால், பொருளாதார நிபுணர்கள் டாக்டர் நாராயணன், டாக்டர் வீரமணி உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என்று திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டு கரீப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 3,83,000 மெட்ரிக் டன் யூரியா, 1,05,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஸ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய

0: தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தின் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏலகிரிமலை கோடை கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 200-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இணைய வழி நிதி மோசடிகள், ஓடிபி மோசடி, போலி அழைப்புகள், சமூக வலைதளங்களில் நடைபெறும் குற்றங்கள் உள்ளிட்ட சைபர் குற்றங்கள் குறித்து இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இத்தகைய குற்றங்களிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. அதேபோல் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்யும் தேசிய இணையதளமான www.cybercrime.gov.in மற்றும் இலவச உதவி எண் 1930 பற்றியும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது.
0: நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வெறிநாய் மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு என் வி அஞ்சாரியா ஆகியோரை கொண்ட அமர்வு தெருநாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்த ஊடக செய்திகளை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணையை கடந்த ஆண்டு தொடங்கியது. உத்தரகாண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான பி சி கந்தூரி டேராடூனில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரலான கந்தூரி 2 முறை உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் கந்தூரி மத்திய அமைச்சராகவும் உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் சிறப்பாக செயலாற்றியதாக கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தங்க நாற்கர சாலை திட்டம், தேசிய நெடுஞ்சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கந்தூரியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது முதலமைச்சர் பதவிக்காலத்தில் உத்தராகண்டின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றியதாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உத்தராகண்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரிஷப் பந்துக்கு பதிலாக கே எல் ராகுல் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 6 முலான்பூரில் தொடங்குகிறது. தரம்சாலா, லக்னோ மற்றும் சென்னையில் இரு அணிகளுக்கும் இடையே 3 கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளன. உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7:55. ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை நிலவரம், விலைகள் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 14,842 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 12,759 ரூபாய்க்கும், மஞ்சள் தண்ணி

0: கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,459 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 12,366 ரூபாய்க்கும். ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலே அதிகபட்ச விலையாக 14,517 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,139 ரூபாய்க்கும். தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,333 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 9,599 ரூபாய்க்கும். ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 14,899 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,399 ரூபாய்க்கும். தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,479 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,399 ரூபாய்க்கும். கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 13,829 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,899 ரூபாய்க்கும். தனிக்கிழங்கு 13,269 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 12,742 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனையை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இனி சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் விற்பனையான பூக்களின் இன்றைய விலை நிலவரம். விலைகள் ஒரு கிலோவிற்கானது. மல்லிகைப்பூ 360 ரூபாய் முதல் 520 ரூபாய் வரை. முல்லை 152 ரூபாய் முதல் 185 ரூபாய் வரை. காக்கடா 400 ரூபாய். செண்டு 25 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனையானது. கோழிக்கொண்டை 10 ரூபாய் முதல் 160 ரூபாய் வரையும், ஜாதி முல்லை 500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 400 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையும், அரளி 150 ரூபாய்க்கும், துளசி 50 ரூபாய்க்கும், செவ்வந்தி 260 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் விற்பனையான பூக்களின் இன்றைய விலை நிலவரம். விலைகள் ஒரு படிக்கானது. மல்லிகை 90 ரூபாய் முதல் 130 ரூபாய் வரையும், முல்லை 38 ரூபாய் முதல் 46 ரூபாய் வரையும், காக்கடா 80 ரூபாய்க்கும், ஜாதி முல்லை 100 ரூபாய்க்கும் விற்பனையானது. சம்பங்கி விலை நிலவரம் சத்தியமங்கலத்தில் 15 ரூபாய்க்கும், நிலக்கோட்டையில் 10 ரூபாய்க்கும், சேலத்தில் 25 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்றும் நாளையும் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-90 சதவீதமாகவும், மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-80 சதவீதமாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகம் மணிக்கு 4-10 கிலோமீட்டர் வரையிலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்யவும். கடந்த வார மழை மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக கோடை உழவு செய்வதன் மூலம் மழை நீரை முழுமையாக நிலத்தடி நீராக சேமிப்பதற்கு மட்டுமல்லாமல் களை மற்றும் மண்ணில் வசிக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்தலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இனி தொடர்வது ஏறும் ஊரும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கரும்பில் வரக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் அதன் மேலாண்மை முறைகளும் பத்தி மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.

0: வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: அனைவருக்கும் வணக்கங்க. எனது பெயர் வரதராஜ் பாஸ்கர்னுங்க. நான் வந்து உதவி பேராசிரியர் பூச்சியியல் துறைங்க. இப்போ வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மேட்டுப்பாளையத்தில் பட்டுப்புழுவியல் துறையில் வேலை செஞ்சிட்ருக்கேனுங்க. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாங்க, கரும்பு பயிரில் வரக்கூடிய சாறு உறிஞ்சிற பூச்சிகளும் அதன் மேலாண்மை முறைகளையும் பார்க்க போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதிகமான வெப்பநிலையும் அதிகமான ஈரப்பதமும் கொண்டு இருக்குதுங்க. இப்போல்லாம் காலநிலையும் சீதோஷ நிலையும் இப்போல்லாம் மாறிடுச்சுங்க, வெகுவாக மாறி போயிடுச்சுங்க. அதனால் இப்போ இந்த காலநிலை வந்து சாறு உறிஞ்சிற பூச்சிகளுக்கு உகந்ததாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய இனப்பெருக்கமும் வளர்ச்சியும் இது துரிதமாக கொண்டு போயிடுதுங்க. அதாவது சீக்கிரமாக ஒரு வாழ்க்கை சுழற்சியை முடிச்சு கொடுத்துருதுங்க. அப்போ அடுத்தடுத்து சாறு உறிஞ்சிற பூச்சிகள் தன்னோட இனத்தை பெருக்கிக் கொள்கின்றன கரும்பில். நாம் இப்போ வெளியில் பார்க்குறாங்க, வெளியில் 35 டிகிரி 36 டிகிரி இருக்குங்க. ஆனால் கரும்பை ஒரு 6 மாதத்தை பயிருக்குள்ளே போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே அதிலிருந்து அதனுடைய வெப்பம் வந்து வெகுவாக குறைஞ்சி குழுக்குழுக்குள்ளுன்னு இருக்குங்க. இது வந்து சாறு உறிஞ்ச பூச்சிகளுக்கு ரொம்ப உகந்ததுங்க. 15-20 சாறு உறிஞ்சிற பூச்சிகளை நம்ம கரும்பில் பார்க்கலாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 சாறு உறிஞ்சிற பூச்சிகள் வந்து மிக முக்கியமானது. அது என்னென்னு பார்ப்பாங்களா? அந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகளோட சேதாரம், அதனுடைய வாழ்க்கை முறை, அது எப்படி நம்ம மேலாண்மை செய்கிறது, நாம் அதை தடுத்து எப்படி நம்ம கரும்பு பயிரை லாபகரமாக நமக்கு மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. மொதல் பூச்சி பார்த்தீங்கன்னா பயிரில்லா, அதாவது ஹெலிகாப்டர் பூச்சி அப்படிம்பாங்க. இந்த பூச்சி வந்துங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கரும்பு பயிரில் இலை மேலே இருக்கும், இலைக்கு கீழே இருக்குங்க. நாம் தலைச்சத்தை அதிகமாக இருந்ததுனால இந்த பூச்சியின் எண்ணிக்கை வெகுவாக வளர்ந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா பழுப்பு கலரில் ரெக்கைகளை கொண்ட தாய் பூச்சிங்க. தலைக்கு மேலே மூக்கு மாதிரி நீட்டிட்ருக்கும், ரெண்டு கண்ணும் நல்லா தெளிவாக தெரியக்கூடியது. இது வந்து தாய்ப்பூச்சியோட இதுங்க. இளம்பூச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வெள்ளை கலரில் இருக்கும், ரெண்டு வால் மாதிரி இருக்குங்க. மெழுகு வந்து அப்படி அப்படியே திரிச்சு விட்டா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி வால் இருக்குங்க. சரி, இப்போ தாய்ப்பூச்சி, இந்த இளம்பூச்சி, இளம்பூச்சி இருக்குது இல்லைங்களா, இது வந்து தொகைகளில் தொடர்ச்சியாக சாரை உறிஞ்ச ஆரம்பிக்குங்க. இப்போ சாரை உறிஞ்சறதுனால என்னாகும் தொகைகளுக்கு? முதல்ல ஒரு சிறிய நீர் பட்டதுன்னா எப்படி இருக்குங்க, நீர்த்துளி பட்ட மாதிரி ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளியிலேருந்து தொடர்ச்சியாக அந்த சத்தை உரியறதுனால ஒரு மஞ்சள் கலர் புள்ளி மாதிரி ஆகுங்க. இந்த மஞ்சள் கலர் புள்ளி அப்படியே காஞ்சு போயிருங்க. இந்த இதுதான் இதனுடைய சேத அறிகுறி. சரிங்க, இப்போ இதை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம்? அதாவதுங்க, வெய்ய காலத்தில் இந்த பூச்சி மிகவும் சுறுசுறுப்பாக தன்னுடைய வேலையை செய்யும், ரைட்டுங்க. இப்போ கரும்பு நடுறது பூரா நட்டதுலேருந்து 7வது மாதம் வரைக்கும் வெய்ய காலந்தாங்க. அதனால இளம் பயிரில் இதன் பூச்சியோட தாக்குதல் வந்து அதிகமாக நம்ம பார்க்கலாம். 5வது மாதத்துக்கு மேலே சோகையெல்லாம் உரிச்சிடறோம் இல்லைங்களா, அப்போ இதனுடைய பூச்சியோட தாக்குதல் வந்து கொஞ்சம் குறையுங்க. சரிங்க, இப்போ நாம் பார்க்கலாங்க இது மேலாண்மை எப்படி பண்ணும். தலைச்சத்தை பிரித்து விடணுங்க. இப்போ நாம் சொல்கிற மாதிரி கரும்பு காட்டுக்கு இப்போ ட்ரிப் இரிகேஷன் முக்கால்வாசி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தலைச்சத்தை ஒட்டுக்காக விடாமல் அப்படியே பிரித்து பிரித்து விடுங்க ஃபஸ்ட்டுங்க. ரெண்டாவது வந்துங்க, ஒரு ஏக்கரால் ஒரு விளக்கு பொறி நல்லா உயரமான இடத்துல விளக்கு அமைச்சு அதுக்கு கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் ஏதோ ஒரு மருந்தையோ இல்லாத எண்ணெயோ ஊற்றி வச்சிங்கன்னா இந்த உழுவுற பூச்சி அந்த தண்ணியில் உளுந்து திருப்பியும் கரும்பு பயிருக்கு போகாதுங்க, அங்கேயே இறந்துவிடும். 2 நாளைக்கு 1 தண்ணியும் மாற்றுங்க. அந்த விளக்கு பொறியை போய் சோதிச்சு பாருங்கள், அதில் இருக்க செத்து போன பூச்சிகளாம் எடுத்து வெளியில் கொண்டு வந்து போட்டுருங்க. இது ஏன்னா சில பூச்சிகள் வந்து நிறையா பூச்சி விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த பூச்சி விளக்கு பொறிக்கு வந்துட்டு அந்த பூச்சி மேலே இறந்த பூச்சிகள் மேலேயே விழுந்து திருப்பியும் எழுந்திரிச்சு பறந்து போயிடும். நாம் பார்க்கலாம் எப்படி பார்க்காத பயில் பாருங்கிறாங்க. அதனால் சிறுவில்ல வெல்லாமல் ஊடு வந்து சேராத மாதிரி பயிரை போய் அப்பப்போ பார்க்கணுங்க. பார்த்து அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா தான் நமக்கு நல்ல லாபம் தருங்க. அது இதில் கரு

0: கரும்பு பயிர் ஒரு முக்கியமான பயிருங்க. இந்த சோகைகளை அஞ்சாவது மற்றும் ஏழாவது மாதம் உரிக்கணுங்க. உரிக்கிறதுனால என்னாகும், இந்த பூச்சி வந்து பழைய சோகைகளெல்லாம் முட்டை வைக்கிறது அந்த இதெல்லாம் தடுத்துடலாங்க. இது தவிர ஊன் விழுங்குகள் இருக்கு இல்லைங்களா, இந்த பூச்சியோட இளம் பூச்சிகளை சாப்பிடக்கூடிய ஊன் விழுங்குகளான கைலோமினஸ் செக்ஸ் மேக்குலேட்டஸ் அப்படிங்கிற புள்ளி பொறிவண்டு, ப்ரூமஸ் ஸ்பீசிஸு, காக்சினெல்லா செப்டம் பங்டேட்டா அப்படிங்கிற இது எல்லாமே சின்ன சின்ன அறப்பட்டாணி மாதிரி இருக்கிற புள்ளி வண்டுங்க. பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்கும், மஞ்சள் கலர் புள்ளி கூட இருக்கும், சிகப்பு கலரில் தன்னோட முதுகில் புள்ளி வச்சுக்கிட்டு இருக்கும். இதோட வளர்ந்த பூச்சியும் சரிங்க, இளம் பூச்சியும் சரிங்க, இது ரெண்டுமே இந்த மாதிரி மெல் உடலி பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும். அப்போ இதுக்கு பசிச்சதுன்னா அதை போய் பிடிச்சி பிடிச்சி சாப்பிடும், நம்ம வேலையை சுலபமாக்கிரும். அப்போ சாப்பிட சாப்பிட அந்த சாறு உறிஞ்சிற பூச்சியோட எண்ணிக்கை வந்து மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நம்ம விளக்கு பொறி வைக்கிறோம்னா தாய் அந்த பூச்சியை கவர்ந்து அழிச்சிட்றோம், முட்டை வைக்கிறது குறைஞ்சி போயிடும். இந்த மாதிரி ரெண்டு மூணு முறைகளை, யுத்திகளை ஒன்றா கையாளும் பொழுது இந்த மாதிரி சாறு உறிஞ்சிற பூச்சிகளோட தாக்குதலை வெகுவாக கரும்புல குறைச்சிக்கலாம். சரி, இப்போ மூணாவது மாதம் பயிர் முடிஞ்சதுங்க. நாலாவது மாதம் பயிரில் பார்த்தீங்கன்னா இலையில இந்த பூச்சி வந்துருச்சுங்க, சாறு உறிஞ்சிற பூச்சி. இதுக்கு ப்ரொஃபனோஃபாஸோ, குளோரிபைரிஃபாஸோ இல்லை மாலத்தியான் அந்த கிரானியூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, மாலத்தியான் கிரானியூல்ஸை மண்ணில் போடுங்க, இல்லை குளோரான்ட்ரன் இல்லிப்புடா மண்ணில் போட்டிங்கன்னா இது ஊடுருவி பாஞ்சு அந்த இலைகளை நஞ்சாக்கி இந்த பூச்சியை கொன்றுவிடும். அப்போ நமக்கு வந்து மகசூல் அதிகரிக்கும்.
1: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 ஏறும் ஊறும் நிகழ்ச்சி. இதில் கரும்பில் வரக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள், அதன் மேலாண்மை முறைகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள்.
0: ரைட்டுங்க, அடுத்த பூச்சி மாவு பூச்சி, அதாவது செரட்டோவாக்னா லானிஜரான்னு இதுக்கு பேருங்க. இந்த மாவு பூச்சி வந்து வெள்ளை கலரா அழகா ஒரு மாவு போன்ற மெழுகாலான இளஞ்சிவப்பு நிறமுடைய பூச்சிங்க. பூச்சி இளம் சிவப்பில் இருக்கும், மேலே பூரா வெள்ளையாக மூடி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது தாய் பூச்சி, இளம் பூச்சி, குட்டி எல்லாமே ஒன்றா அடர்த்தியாக கரும்போட சோகை பூரா இருக்கும். இப்போ கரும்பு சோகை பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும், அடர் பச்சை நிறத்தில் இருக்கும். ஆனால் இந்த பூச்சி வந்தப்புறம் கரும்பு சோகை திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எப்பவுமே தோகைக்கு அடியில் தான் இருக்கும் அந்த இலைக்கு அடியில். இதை திருப்பி பார்த்தீங்கன்னா பூரா வெள்ளை கலராக இருக்கும், அப்படியே வெல்வெட் கம்பளியை போர்த்தின மாதிரி அந்த கரும்பு சோகை பூரா இருக்குங்க. இதனுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னா இலைக்கு மேலே வந்துருங்க. இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிக்கு இப்போ நான் சொல்ல போகிற பூச்சிகள் எல்லாமே நீங்கள் ஒரு 5 ஏக்கரா 6 ஏக்கரா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 6 ஏக்கராவும் ஒரே சமயத்தில் தாக்காதுங்க. நீங்கள் வாரம் ஒருக்கா தோட்டத்துக்கு போனீங்கன்னா போகுது, கரும்பு தோட்டத்துக்கோ இல்லை கரும்பு காட்டுக்கோ போனீங்கன்னா அந்த ஓரத்தில் வரப்பில் நடந்து போகும்போது பயிரை பார்த்தீங்கன்னா சரிங்க, இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வரிசை, அப்புறம் ஒரு 5-6 நாள் கழித்து ஒரு 3-5 வரிசைக்கு தான் பரவும். அப்போவே பார்த்து இதை கட்டுப்படுத்திட்டா சுலபமாக இந்த மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்திடலாம். நம்ம போகவே இல்லை, காட்டு பக்கமே போகல, நட்டதோடு சரி அப்படின்னம்னா பயிர் முக்கால்வாசி வந்துடும். இந்த பூச்சி என்ன பண்ணும், இது மேலே மெழுகு மாதிரி ஒரு கவசம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இளம் பூச்சிகளை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கருமையாக இருக்கும், சுற்றிலும் மெல்லிய கோடுகளை போட்டது போன்ற இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இலையிலேயே பார்த்தீங்கன்னா 300-400 மாவு பூச்சி இருக்குங்க. இந்த கம்பள அசுவினி மாவு பூச்சின்னு சொல்ல மாட்டோம், கம்பள அசுவினிம்பது. இது வந்து தொடர்ச்சியாக சாறு உறிஞ்சதுனால என்ன பண்ணும்னா எச்சா குடிக்கிற சாரை வந்து தேன் துளிகளாக கீழே விடும், வயிற்றுக்குள்ளே வச்சுக்காதுங்க. இது எந்நேரம் இதோட துளியிலே வந்து இலையை குத்தி சாரை குறிஞ்சி குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அப்புறம் இனப்பெருக்கம் செய்கிறது, இது ரெண்டு தான் வேலைங்க. இப்போ இந்த கம்பள அசுவினி என்ன பண்ணுது, நிறைய சாரை குடிச்சிச்சுன்னா அந்த

சாரை வந்து வெளியில் விடுது. வெளியில் விட்ட சார் எங்கே விழுவோம்? அதுக்கு கீழே இருக்க இலையில் விழுவோம். இந்த இலையில் விழுந்த சாறுகள் மேலே கரும்பூசானம் மெதுவாக வளரும். அப்போ இலையை பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் மாறிடும். இப்போ கரும்பில் ஒளிச்சேர்க்கை நடந்ததுன்னா கரும்பில் சக்கரை கட்டுமானம் அதிகமாகும். இப்போ கருப்பாக மாறி இருக்கிறது, அதில் ஒளிச்சேர்க்கை நடக்கிறது குறைஞ்சி போயிடுதுங்க. இப்போ சர்க்கரை கட்டுமான திறன் என்ன ஆயிரும்? குறைஞ்சி போயிருங்க. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய காசு வந்து

0: ரெண்டு மூணு முறையில் வாழ்க்கையை வச்சுக்கும். அதாவது சில நேரங்களில் ரெக்கை உள்ள பூச்சிகளாகவும் இருக்கும், ரெக்கை இல்லாத பூச்சிகளும் இருக்கும். முதல்ல ரெண்டாவது கன்னி இனப்பெருக்க தன்மை உடையது, அதாவது நேரடியாக முட்டை குட்டிகளை போட்டுவிடும். அதனால் இது இனப்பெருக்கம் செஞ்சுதான் தன்னை இளம் குட்டிகளை ஈன வேணுங்கிறது இல்லை. இது வந்து தாக்குதலை எப்படி நாம் கட்டுப்படுத்தலாம் இல்லை மேலாண்மை செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ தாக்குதலை முறையாக கண்காணிக்கதின் மூலம் காடை வழக்கமாக 5 நாளைக்கு ஒருக்கா இல்லை 1 வாரத்துக்கு ஒருக்கா போய் எல்லா இடத்தையும், அதாவது காத்தடிக்கிற பக்கத்துலேருந்து மித்த பக்கத்தையும் சுற்றி பார்க்குறதன் மூலம் இது நம்ம காட்டில் இந்த பூச்சியோட தாக்குதல் ஆரம்பிச்சிருக்குதா தொல்லை இருக்கா அப்படின்னு பார்க்கலாங்க. ரெண்டாவது வந்து இதுக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது எல்லாமே எங்கே இருக்குதுங்க, இலையில் இருக்குதுங்களா? நாம் 5வது மாதம் கரும்பு இலையை வந்து சோகை உருவிங்க, அப்போ 7வது மாதம் பட்டம் கட்டுங்கன்னு சொல்கிறோம்லங்க. இதுக்கு மெயின் காரணமே பூச்சி தொந்தரவு மட்டும் இல்லைங்க, உள்ளுக்குள்ளே காற்றும் ஒளியும் கரும்பு காட்டுக்குள்ளே போவுங்க, அதனால சர்க்கரை தன்னுடைய படிவமாக்குதல் திறன் அதிகமாகும். இதுதாங்க மெயின் ரீசன். அடுத்தது வந்து தலைச்சத்து உரங்களை இதுக்கும் பிரித்து தான் போடணும். இது என்ன பண்ணுங்கன்னா, நம்ம கரும்பு கரணை வாங்கிட்டு வரோமில்லங்க, அங்கேயே அந்த காட்டில் இதோட தாக்குதலோ சேதாரம் இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த கரணையோடவே வந்துருங்க. சில நேரங்களில் கரணையோடு வந்துட்டு நாம் அந்த நுனிக்கரணையை வெட்டி போட்டு போடவும் இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி வந்து நம்ம காட்டுக்கும் பரவிவிடும். அதனால் கரணைகளை, இப்பூச்சிகளால் தாக்கப்படாத கரணைகளை நம்ம வந்து கொண்டு வந்து நடுவதற்கு பயன்படுத்த வேண்டும். சரி, இப்போ நாம் வந்து கரும்பு இலையை கொண்டு போய் மாட்டுக்கு போடலாம், இல்லை கால்நடைகளுக்கு நாம் கரும்பு சோகையை போடலாம்னு சொல்லிட்டு அந்த வெட்டி போட்ட சோகையெல்லாம் கொண்டு போய் போடுறோம் பாருங்க, அதுக்கு பக்கத்தில் கரும்பு காடு இருந்தாலும் இந்த பூச்சி சுலபமாக தாக்கப்படாத கரும்பு காட்டுக்கு இது பரவி தன்னுடைய தாக்குதலை ஆரம்பிச்சிடும். கரும்பு வயலில் தண்ணி எப்போ தேங்கி இருக்கக்கூடாது, ஈரம் கட்டலாங்க, தண்ணி தேங்கி இருக்காத மாதிரி பார்த்துக்கணும். தேங்கி இருந்தால் அதனுடைய, அதாவது ஈரப்பதம் அதிகமாச்சுன்னா இந்த பூச்சிகளுக்கு வெகுவாக உகந்த சூழ்நிலையை கொடுக்கும். ரைட்டுங்க. கரும்பை வந்து இணைப்பார் முறையில் நடவு செய்யணுங்க. அப்போ இடம் நிறையா கிடைக்கும், நம்ம காற்றும் சூரிய ஒளியும் நிறையா போவோம், இந்த பூச்சியோட தொல்லைகள் கம்மியாகும். பருவத்தே பயிர்ச்சி இங்கேயும் முக்கியம். கரும்பை சரியான பருவத்தில் அறுவடை செய்து விட வேண்டும். இந்த பூச்சி தாக்கப்பட்ட சோகைகளை அப்புறப்படுத்தி விட வேண்டும். இதன் மூலம் இந்த பூச்சியை கொல்லலாம். ரைட்டுங்க. இப்போ சார் இதெல்லாம் பண்ணணும், இருந்தாலும் இருக்குது அப்படின்னிங்கன்னா, பூச்சியின் ஊன் விழுங்குகளான பொறிவண்டுகள் அது மாதிரி இங்கே வந்து டைஃபா எஃபிடிவோரா மைக்ரோமஸ் இக்ரோட்டஸ் அப்படிங்கிற ரெண்டு ஊன் விழுங்குகள் இருக்குதுங்க. இது சின்ன சின்ன பூச்சி. இது என்ன பண்ணும், பார்க்கறதுக்கு வந்து இந்த கம்பள அசுவினி கூடையே இருக்கும். நீங்கள் எந்த மருந்து இதுக்கு அடிக்க வேண்டியதில்லை, நல்லா புரிஞ்சுங்க. கம்பள அசுவினிக்கு மருந்து அடிச்சிங்கன்னா இந்த அசுவினி திருப்பியும் பெருகி போயிடும். அப்போ இயற்கையான முறையிலேயே நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு வழி இருக்குதுங்க. இந்த டைஃபா எஃபிடிவோரா இருக்கு இல்லைங்களா, மைக்ரோமஸ் சிக்ரோட்டஸ், இது வந்து உங்கள் காட்டில் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா அருகில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் இல்லைன்னா வேளாண்மை கல்லூரி இங்கே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அங்கிருந்து வாங்கிட்டு போய் உங்கள் வயலில் விட்டீங்கன்னா இந்த கம்பளி அசுவினியோட தொந்தரவு குறைந்துவிடும்.
1: இதுவரைக்கும் கரும்பில் ஏற்படக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் பயிர் இல்லா, அதாவது ஹெலிகாப்டர் பூச்சின்னு சொல்லக்கூடிய பூச்சி, மாவு பூச்சி, இதோட தாக்குதல் எப்படி இருக்கும், இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம், உயிரியல் முறையில் எப்படி விளக்கு பொறி வச்சு அந்த பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம், இறை விழுங்கிகள் ஊன் விழுங்கிகள் இதை எப்படி பயன்படுத்தலாம், ரசாயன முறையிலும் இதை அழிக்க முடியும் இந்த பூச்சிகளை, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும், கரும்பு தோட்டத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும், சோகை உரிக்கிறது ரொம்ப முக்கியம், எந்தெந்த மாதங்களில் சோகை உரிக்கணும், பயிரை கண்டிப்பாக பார்க்கணும், ஒவ்வொரு முறையும் நம்ம தோட்டத்தை சுற்றி வரும்போது, கரும்பு தோட்டத்தை சுற்றி வரும்போது ஏதாவது பூச்சி தாக்குதல் இருக்கா, இலை பின்னாடி எதுவும் பூச்சிகள் இருக்கா, கருமை நிறம் இருக்கா, வெள்ளை பூச்சிகள் தென்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக இதை கட்டுப்படுத்த முடியும், பொருளாதார சேதமின்றி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொன்னாங்க. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் இன்னும் நிறைய கரும்பில் வரக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கு. நாளைக்கும் நம்ம இந்த ஏறும் ஊறும் நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க, அதில் இன்னும் விவரங்கள் சொல்லியிருக்காங்க டாக்டர் பாஸ்கரன் அவங்க. கண்டிப்பாக மறக்காமல் நாளைக்கும் நிகழ்ச்சியை

அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டம்

மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்து ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ் சொல்லுவோம். ஒன்னு இட வசதி, இன்னொன்னு காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சதாவது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டியே கூரை மேல வந்து சுண்ணாம்ப அடிச்சு விடலாம், அல்லது பெயிண்ட் அடிச்சாலும் சரி. இதனால வந்து அந்த வெப்பநிலை உள்ள உட்கரைப்பது குறைஞ்சு செட்டுக்குள்ள வெப்பநிலை கொஞ்சம் குறைவா இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேல போட்டு அதுல ஸ்ப்ரிங்லர்ஸ் மாதிரி பர்மனண்டா நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்ல வச்சு தண்ணி அடிச்சாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள என்ன பண்ணலாம்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமா பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியா மாடுகளை மேல படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். வழக்கமா விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடங்கள் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனா அந்த வெப்ப காலத்துல வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும் போதோ வெளியிடத்தில் வாங்கும் போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறியாடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகள்

வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.

நிகழ்ச்சி தொகுப்பு எஸ்ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளைக்கும் மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. கரும்பை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்லே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் இணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சிமாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை களைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில்

0: தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள இந்த முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஷ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர்கள் 1-4-4-1-6 அல்லது 104 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னையில் இன்று மாலை மிதமான மழை பெய்தது. ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பையர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மியான்மரை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 கோவையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கிருக்கும் இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நேரம் 8:06. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக 1000 நிலவேவா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

கேட்ட பாடல் சத்ரியன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா சீல் ஸ்வர்ணலதா பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி. இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடோடி ராஜா திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேசி சீல், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து.

கேட்ட பாடல் தங்கைக்கூர் கீதம் திரைப்படத்திலிருந்து டி ராஜேந்தர் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி எஸ் சசிரேகா பாடியது. பாடலாசிரியர் டி ராஜேந்தர். இதம் ரிதம் நிகழ்ச்சி அடுத்ததாக உனக்காக ஒரு ரோஜா திரைப்படத்திலிருந்து டி ராஜேந்தர் இசையில் ராஜ்குமார் பாரதி மற்றும் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. பாடலாசிரியர் டி ராஜேந்தர்.

நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மட்டுக்கள் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

கேட்ட பாடல் வீரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து. சங்கர் கணேசிசையில் மலேசியவாசன் மற்றும் கே சித்ரா பாடியது பாடல் ஆசிரியர் வைரமுத்து. இதமிருதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வசந்தராகம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடல் ஆசிரியர் வாலி.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி இடம்பெறும்.

கேட்ட பாடல் வனஜா கிரிஜா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே சித்ரா பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி. இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊமைவெளிகள் திரைப்படத்திலிருந்து மனோஜ் யான் இசையில் பி எஸ் சசிரேகா பாடியது. பாடல் ஆசிரியர் ஆபாவானன்.

மனோ மற்றும் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வாலி. இதமிருதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணு திறக்கணும் சாமி திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் கங்கை அமரன் இசையில் தீபன் சக்கரவர்த்தி மற்றும் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து.

0: நேரம் 8:58 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர்

0: மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா ஹெல்த் எப்படி ஹெல்த்தியா கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலாக இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளை இப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதில் ஒன்று வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அதை நீங்கள் நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமா வர்ற, இப்ப கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில வர கேன்சர், சினைப்பையில வர கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லயோ இல்ல வராமல் தடுக்கிறதுக்கோ இல்ல முறைகளை எல்லாம் நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் டீடைலா பேசினீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும் மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டா யூக்லிபிரியமா இருக்கும் பொழுது சில வியாதிகள் வயிட்டே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராம நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளா நம்ம எடுத்துக்கணும்.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல்.

நிறைக்குடம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடலை கேட்டிருந்தோம். இசை வி குமார், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. காதல் வயப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பல மாறுதல் அவங்களோட லைஃப்பில் இருக்கும், அது வந்து இயற்கையான விஷயந்தான். அப்படி இங்கே முகம், மொழி, விழி, ஆடை, நாணம், ஆசைன்னு மொத்தத்தையும் காற்றிலாடி ஆறும் வெள்ளம் போல மாற்றி அமைச்சது யாருன்னு ஒரு பெண் தன்னந்தனியாக தனக்கே கேள்வி எழுப்புகிறாங்க.

பணமா பாசமா திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். நாளும் பொழுதும் ஒருவரையே நினைச்சு பாடக்கூடிய ஒரு பறவை போல இருக்கக்கூடிய தன்னோட மனக்குமுறலை அடையாளம் காண முடியாம இருக்கும் அந்த நபரோட கேள்விக்கு ரெண்டு பேரும் தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. கேட்கலாமா?

0: நேயர்கள் கேட்ட பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. இசை மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். 9:27 நினைஞ்சிருக்கோம். நேயர்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. நம்மளோட வெற்றிக்கணியை பறிக்கணும்னா நம்பிக்கை அப்படிங்கிற ஆயுதத்தை கண்டிப்பாக கையாளணும். அதுக்கு பதிலாக எதுக்கெடுத்தாலும் பயந்துட்டோ இருந்தோன்னா நம்மளோட எதிரிகள் நம்மளை எளிதில் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. குறிப்பாக வெற்றிக்காக மரணத்திற்காக கூட பயப்பட மாட்டோங்கிறது நம்மளோட எதிர்க்கு கண்டிப்பாக தெரியணும்.
1: நான் செத்து பொழைக்க வேண்டா, எமனை பார்த்து சிரிப்ப வேண்டா. நான் செத்து பொழைக்க

மனத்தையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது. பரம்பரை ரத்தம் உடம்பிலதா, அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா? பரம்பரை ரத்தம் உடம்பிலதா, அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா?

0: வந்தால் வாளை நறுக்குமடா, நான் செத்து பொழைச்ச வண்டா, எவனை பார்த்து சிரிப்ப வண்டா, நான் செத்து பொழைச்ச வண்டா.
1: நேயர்கள் கேட்ட பாடல் எங்கள் தங்கம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. இசையம் சுஷ்பநாதன், பாடலாசிரியர் வாலி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஒன்பது மணி 31 நிமிடத்தில் இணைந்திருக்கோம் இல்லையா? அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மயில் இறகு. பெண்ணின் நாணத்திற்கே ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி இருக்க அந்த பெண் அந்த வெட்கத்தோட புன்னகையையும் சேர்த்து சிந்தினால் அவங்களோட மனசுல என்னவிருக்கும் கேட்போமா?

நேயர்கள் கேட்ட பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்திற்காக பிசு ஷீலா பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. தன்னோட காதலன் விடுதலை அடைஞ்சதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த காதலி தன்னுடைய தேனுண்ட தாமரை மலரா தன்னைய பாவிச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. கேட்கலாமா?

ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். 9:40 இணைந்திருக்கும் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேர்கள் கேட்டுகிற இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. ஆடல்களை 1000 வகைகளை எடுத்துரைத்து அதனை இயற்கையோடு ஒப்பிட்டு ரசித்தவாறு காதலனோட வருகைக்காக காத்திருக்கும் காதலியோட வர்ணனையை கேட்கலாமா?

ஆலயமணி திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். 9:44 நிமிடத்தில் இருந்திருக்கும் இல்லையா? ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டுட்ருக்கோம். இது மயிலிறகு. நாம் எங்கே போனாலும் சரி, நம்மளோட அன்புக்குரியவரோட நம் கண் தேடும். அதுதான் இப்போ வரப்போகிற பாடலில் நம்ம கேட்க போகிறோம்.

நேர்லே, இன்னைக்கு இரவு 10 மணிக்கு மெலடி மிட்டுகள் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஸோ ஈரோடு மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்ப பாடலை நான் 1981 92 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களில் விருப்ப பாடல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கண்டிஷனோட மெலடி

நேயர்கள் கேட்ட பாடல் தெய்வத்தாய் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் ஆசிரியர் வாலி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு தேவை இருந்தால் அந்த தேவையை நோக்கிய தேடலோடு நாம் பயணித்தாலே போதும், அந்த தேவையை அதாவது நம்மளோட இலக்கையை வந்து கண்டிப்பாக அடைய முடியும். இதுதான் இந்த வரப்போகிற பாடலை கேட்க போகிறோம்.

0: உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டிருந்தோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, உங்களோட வாய்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலிறகு.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரிலே டைம் கரெக்டாக 10 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேரில் இணைய போகிற இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஸோ மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட நேர்கள் வந்து பங்கு பெற்று அவங்களுடைய விருப்ப பாடலை சொல்ல போகிறாங்க. 1981 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள் வந்து விருப்ப பாடல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கண்டிஷன் தான். முக்கியமாக நிறைய விஷயங்களை சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட நேர்களுக்குன்னு தனியாக நம்ம ஒதுக்கியிருக்கோம் இல்லையா. ஆனால் ஒரு சிலர் வந்து பேரை மாற்றி சொல்லி, ஊரை மாற்றி சொல்லி, ஏதோ நான் வந்து ஈரோட்டில் தான் இருக்கேன், நான் வந்து திருப்பூரில் தான் இருக்கேன் அப்படிங்கிற, ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் எந்த மாவட்டம் சொல்கிறோமோ அந்த மாவட்டத்து பேரை சொல்லி தங்களோட பெயரையும் வந்து வேற மாதிரி சொல்லி, சில பேர் வந்து உண்மையான பேரை சொல்லியும் குரலை வந்து மாத்தி பேசியும் இந்த மாதிரி நிறைய எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்ட நேயர்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்திற்காக நம்ம நிலையம் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக ஈரோடு மாவட்ட நேயர்கள் வழக்கம் போல அவங்க வந்து இன்னைக்கு பங்கு பெற்று அவங்களுடைய விருப்பப்படலை சொல்லணும். மற்றவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்காக வந்து வழியும் விடணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நிகழ்ச்சியில் இணைய போகிறது நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன். நிகழ்ச்சியில் இணைப்போற முதல் நேற்று பேசிடலாம். வணக்கம்
2: ஐயா. இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சூரம்பட்டிவாளை சேர்ந்து இளங்கோ பேசுறேங்க ஐயா.
0: இளங்கோ என்ன பாடல் கேட்கலாம்
2: ஐயா? என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டிருந்தீங்க.
0: ஆமாங்க.
2: குடும்பம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்மது நண்பன், அதாவது குடும்பம் தான், நம்ம எல்லாம் சேர்ந்த குடும்பம் தான் நம்ம வானொலி.
0: கண்டிப்பா.
2: அதனால குடும்பங்கிற படத்துல இருந்து நீலகிரி பூவை பாடல நம்ம கேட்கலாம்.
0: ரொம்ப நன்றிங்க. நன்றி.

0: மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கும் ஈரோடு மாவட்ட நேர்கள் பங்கு பெற்றவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நேர்களே 2316312 மற்றும் 2317046 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா 042 கோயம்புத்தூர் உண்டான எஸ்டி கோட் நம்பர் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேர் வணக்கம். இரவு வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க? சொல்லுங்க ஜனார்த்தன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: நினைவு சின்னம் படத்துல இருந்து வைகாசி மாசத்துல பந்தலொன்னு போட்டு.
2: வைகாசி மாசத்துல பந்தலொன்னு போட்டு ரெண்டு வாழ மரம் கட்ட போறேன்டி.

0: 10:11 அடைந்திருக்கவர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்ட நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திட்டமலை திருமணாலுமலை பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
0: சொல்லுங்க பாலசுப்ரமணியம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: வெற்றி கண் படத்தை வந்து பாட்டு வேணும் சார், ராமனின் மோகனும் ஜானகி மந்திரங்கள் பாட்டு.
0: ஓகே, நன்றி.

0: மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட நேர்கள் அவங்களுக்கான வாய்ப்பு இன்னைக்கு 1981 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து விருப்ப பாடலை சொல்லலாம் அப்படிங்கிற கண்டிஷனோட நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: சார் வணக்கம் சார்.
0: யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம், கேக்குதுங்களா? விட்டு விட்டு கேக்குதுங்க உங்க லைன். இப்ப நல்லா தான் பேசுனீங்க
1: சார். இப்போ
0: கேக்குதுங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: மகாதேவன் படத்துல இருந்து கிழக்கு போகும் ரயிலே ரயிலே.
0: ஓகே ஓகே.

0: ஈரோடு மாவட்ட நேர்களோட பிளேலிஸ்ட் கேட்டுட்டு இருக்கோம். 10:22 நிமிடத்துல மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில அடுத்த நேற்று பேசலாம். வணக்கம்.
1: கோவை எப்பமுக்கு இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜிசினியம்பலம் சோமசுந்தரம்.
0: சொல்லுங்க சோமசுந்தரம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வேலைக்காரர்ல இருந்து தோட்டத்தை என்ன பாத்தி கட்டி இந்த பாடல் சார்.
0: நன்றி.
2: தன்னன்னார தந்தன்னா தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்கம்

0: 10:27 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலை கேட்டுட்டுருக்கோம். அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க.
1: ஹலோ
0: ஹலோ, கேக்குதுங்களா?
1: ஆ,
0: வெங்கடாச்சலம் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: முதல் மரியாதை இல்லைங்க.
0: சரிங்க.
1: ஆ.

0: 10:32 இணைந்திருக்கும் இல்லையா? ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நேய போற அடுத்த நேயர், வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கலுங்க சார்.
0: சொல்லுங்க தங்கவேல், என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? படம் வந்து பாய்மர கப்பல். இது இப்பதான் சமீபத்துல பார்த்தேன் யூடியூப்ல, பாருங்க நல்லா இருக்கு. இந்த பாடல் அருமையா இருக்கும்.
0: பாடல்
1: ஈர தாமரை பூவே, ஜனகராஜ் சாருக்கு இந்த டூயட் பாடல்.
0: சரிங்க, ஓகே ஓகே, கண்டிப்பா கேட்கலாங்க.

0: 10:37 இருந்திருக்கோம் இல்லையா? அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மெலடி மெட்டிக்கல் நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்ட நேயர்களுக்கான விருப்ப பாடல் போயிட்டு இருக்கு. அந்த வகையில அடுத்த நேயர் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மோகன்குமார் சார். ஈரோடுங்க.
0: சொல்லுங்க மோகன்குமார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: பொண்ணு மணியில இருந்து சார், நெஞ்சுக்குள்ளே.
0: ஓகே ஓகே.

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: ஈரோடு மாவட்ட நேயர்களுக்கான பாடல் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்த நேற்றை பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாருங்கிறது பேசுறீங்க?
2: ஈரோடு முத்தமலையின் பகுதி நான்கிலிருந்து சிவகுமார்.
1: சொல்லுங்க சிவகுமார், என்ன பாடல் கேட்கலாம்?
2: படம் அம்மா. பாடல் மழையே மழையே.
1: நன்றி.

மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிப்பாளையத்திலிருந்து பூமாதேவி, சிவகுமார், முகிலன், கோகுல், ஆனந்த் இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படம்.

வந்தா

நேரில் இது வரைக்கும் மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியை கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த ஈரோடு மாவட்ட நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். மீண்டும் மெலடி மட்டுக்கள் நாளை இரவு 10 மணிக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன். நன்றி நேர்களே. FM 103 நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு காலை 6 மணிக்கு. செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 6:02 காலை தென்றல். குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 22, அதிகாரம் நீத்தார் பெருமை. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் ராபு பலன் அவர்கள். தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், ராஜ்குமார் பாரதி, திருச்சி MY நசருதீன், BS சசிரேகா, எஸ் சௌமியா ஆகியோர் பாடிய பக்தி பாடல்களை கேட்கலாம். காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நலமே விலக. காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்டோ, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்டோ தொடர்ந்து கேட்கலாம். 7:30 கொஞ்சம் கிளி, பங்கேற்கிறார் மாஸ்டர் ரோஹித். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்டோ தொடர்ந்து கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 சிறுவாணி சாரல், 10:02 இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம். காலை 11:02 இன்றைய நேயர். 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் திருக்குறள் கூறும் அற ஒழுக்கங்கள், உரை வழங்குபவர் முனைவர் பி கோகுல்நாத் அவர்கள். தொடர்ந்து வான்மதி அவர்கள் வழங்கும் கவிதைகள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம், இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவருடன் நேர்முகம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 பூந்தென்றல், 1 மணிக்கு மணி ஒன்று மலர் ஒன்று, 1:45 மாநில செய்திகள், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்திலே உடுமலைப்பேட்டை வட்டம் பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு, 3:20 டீ டைம், மாலை 4:20 கெட் செட் கோ தி கேம் ஷோ, 5:20 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தத்துவ பேராசிரியர் வேதகிரி கணேசன் அவருடன் நேரலை, 6 மணிக்கு பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை, 6:30 மாநில செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:50 இதம் ரிதம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மயில் இறகு, 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள். 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். இந்நேரத்திற்கான வானிலை நிலவரம் தெரிஞ்சிருக்கலாம். சென்னை மெட் சென்ட்ரலிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும், திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும், ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும், சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும், நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாயிருக்கு. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாக பதிவாயிருக்குன்னு சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை இதுவரைக்கும் கேட்டிருந்தீங்க. இனி நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் கண்ணுபட போகுதையா திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் பாடியது. எங்கெங்கோ தேடி பார்த்தேன், இப்படி ஒரு அழகு எங்கும் நான் கண்டதில்லை.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாட்டாளி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் கலைக்குமார், இசை எஸ் ஏ ராஜ்குமார்.
1: நீ செய்வது எல்லாம் சரிதான், ஆனால் எண்ணிலேன் மாயம் செய்கிறாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து அருண்மொழி ஹரிணி பாடியது. பாடல் இயற்றியவர் விவேகா, இசை எஸ் ஏ ராஜ்குமார். மனதோடு மழைத்துளி எண்ணங்களை நினைத்திருக்கின்றது. நீ வருவாய் என்னும் ஏக்கத்தில் எல்லாம் இனித்திருக்கிறது.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர், மலேசியா வாசுதேவன், சொர்ணலதா பாடியது. பாடலை இயற்றியவர் புலமைப்பித்தன், இசை பரணி.

நிகழ்ச்சி தொடர் அடுத்த பாடல் மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் அருள்மதி ஏற்றி ஹரிஹரன் பவதாரணி பாடியது. ஏக்கம் பிறந்ததால் தூக்கம் தொலைந்தது, எப்போதும் உன் நினைவுகள் நெஞ்சில் நிலைக்குது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கும்மி பாட்டு திரைப்படத்திலிருந்து. ஸ்வர்ணலதா அருண்மொழி பாடியது. பாடலை இயற்றியவர் கஸ்தூரி ராஜா, இசை இளையராஜா. மனத்தினை மணக்கும் ஒரு மயக்கம் ஏன் எப்போதும் என் உள்ளத்தில்? காரணம் நீதான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை இளையராஜா. இசையின் ரீங்காரமாய் இதயம் துடிக்க எப்போதும் உன் நினைவுகள்

ஒலிக்கு வரும் பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து. ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் ஹரிணி பாடியது. இதயத்தில் இனிக்கும் தேவதை நீ.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சாந்தி ரமேஷ், கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், சோமசுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டை, அந்தோனிராஜ், காட்டுப்பாக்கம், மேலப்பெடு, தயாளன், ஹேமலதா, வீரராகவன், மாதவரம், கலில் அகமத், பொன்னேரி, அலிநகரம், எஸ் மகாதேவன், சரவணன், அழகுமணி, திண்டுக்கல் மாவட்டம், அயலூர், வைரவில்லைப்பட்டி, ஒண்டிப்புடூர், ரங்கசாமி, எம் முனிராஜ், முனிராஜ்யம், தருமபுரி, ஸ்ரீதேவி, நாமக்கல், செல்வராஜ், முரளிதரன், விழுப்புரம், டி நகர், ரங்கராஜன், ஷங்கர் டெய்லர், சேந்தமங்கலம், ஏழுகிணறு, அபுதாகிர். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் மோனிஷா என் மோனலிசா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடியது. பாடலை இயற்றி இசையமைத்துள்ளார் டி ராஜேந்தர்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கலாம். காற்றின் மொழி நேர்லே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நான் சொல்றதுக்கு எதுதான் பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது,
1: போய் தான் தீருவேன்.
2: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்லே, திரை இசையில் பக்தி பாடலாக ஒலிக்க வரும் பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியது. கண்ணதாசன் இயற்றிய பாடலுக்கு இசை ஜி தேவராஜன்.

நேர்லே, திரையசையில் பக்தி பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் 4:05:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. இசை இளையராஜா.

0: நேர்லே, நிலையத்தில் நேரம் 4:10. நாம் கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில். ஜெய ஜெய பத்மநாப. சரசாங்கி ராகம், ஆதிதாளம், சுவாதி திருநாள் சாகித்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த நிதிச்சால சுகமா தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்டர் சாப்பு தாளம்

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில்.

0: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: ஒலிக்க வருவது ஒப்பிலியப்பன் சுப்பிரபாதம், பாடியவர் ஷியாமலா சிவராமன்.